நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் தன்யாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை தன்யாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 2 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். காலை 6:55 சேலம் ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னலு அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 10:00 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிலவரம் கேட்கலாம். தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் வனவிலங்குகளுக்கான நீர் மேலாண்மை. மணப்பாறை தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் உதவி மேலாளர் ஏ செல்வராஜு அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் தோல்வி கிடையாது தோழா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் மோகன்குமார் அவர்கள். தொடர்ந்து சொந்த பந்தங்கள் நாடகம், எழுதியவர் எஸ் சித்ரா அவர்கள். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முந்திரி தோட்டத்தில் சிறுவடை கோழி பண்ணை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர் ஆர் அண்ணாதுரை அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 இசைத்தூரில். 4:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவை மருந்து. உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:00 சிறுகதை நேரம். நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனையா சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி புரோக்ராம் வெற்றி கனி பறிப்போம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார்கள் திருச்சிராப்பள்ளி பிரியா, சக்தி, சிவா ஆகியோர். 8:05 இரவு இசை இனிமை. 9:00 News@9. 9:15 இனிய ராகம். 9:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 இசை பெட்டகம். தஞ்சாவூர் KP சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் இருவீணை இசை. தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 10:45 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்கள் எழுதிய அரிசி சிறுகதை, வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4:00 நாடகம் ஆரா, எழுதியவர் ரெஹானா சுல்தான் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.

மனம் மகிழ்ந்து ஒருவருக்கு ஒன்றை கொடுப்பதை விட முகமலர்ந்து இன்சொல் பேசுதல் சிறந்ததாகும்.

இரவு 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திமடல், 9:15 ஸ்பாட்லைட், 10 மணிக்கும் ரவிவாசரி அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சுதாகர் தேவ்லே அவர்களின் கையால். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வி மனிதனின் அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக உள்ளது என்றும், வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு அனைத்து வழிகளையும் உருவாக்கும் கருவியாக கல்வி அமைகிறது என்றும் மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் குறித்து தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினோர் மாவட்டத்தில் உள்ள ஷில்ப்கி பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போன் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: negotiations. The U.S. State Department has issued a fresh security advisory urging Americans in West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a U.S.-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-meter race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: மனம் விட்டு பேசு, கொம்மின்றி கொடிபடர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள், அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவருடைய மன கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை அவங்க தோழிக்கிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்த உடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, அவங்க பேசுறது செல்ஃபோனுக்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தனா, என்கிட்டயாவது செல்ஃபோன்மா இருந்தால் நான் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள். சோலை மலரே, சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்ட

0: சொந்த பளிங்குருவே என தாராட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

விடியும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் புதிய வாய்ப்பையும் நமக்கு அளிக்கிறது. செய்யும் செயல்களில் பொறுமையை கடைபிடித்தால் மனதில் அமைதியும் வாழ்வில் வளமையும் செயல்களில் வெற்றியும் நிச்சயம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இனிய தொடக்கமாய் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடலை.

தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று திரௌபதி அம்மன் பிறப்பு. சேலம் சுகவனபுரி ஸ்ரீ சதானந்த தர்ம வித்யாபீடத்தில் இன்று மாலை 6:15 ஸ்ரீ ருக்மணி கல்யாணம். இதமான காலை வேளையில் இனிமையான பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை.

ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15.

0: இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை.
1: மழைத்துளி விதைகளில் விழித்தெழும் வெள்ளை நிற குடை போல் விரைவாய் விரிக்கும் இயற்கையின் அழகை ஈர்க்க வைக்கும் காளான். காளானில் கை நிறைய காசு பார்க்கலாம் கவனம் இருந்தால். வணிகத்தை மும்மடங்காக்கலாம் நுகர்வோரின் நம்பிக்கையை பெற்றால். ஆம், வேளாண் சார்ந்த உற்பத்தி பொருளில் பெண்களின் தொலைநோக்கு பார்வை அவர்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். தொழில் முனைவோர் பிரியதர்ஷினி அவர்களின் அனுபவ பகிர்வு இதோ.
2: பட்டன் மஷ்ரூம்க்கு பதிலா நம்ம இந்த ஆயிஸ்டர் மிஷின் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்தது.
3: பட்டன் மஷ்ரூம் ரெண்டு விதம் இருக்கு சார். ஒன்னு வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக்கா பண்ண முடியாது, கொஞ்சம் இன்ஆர்கானிக்கா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து 18-22 degrees வரை நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். நமக்கு சூரிய பகவான் வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால அதுக்கு ஒட்டி போகல. சிப்பி காளான் வந்து ஈஸியா வந்து வளரக்கூடியது, மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு கம்மி. அதே மாதிரி 32-34 degrees வரையும் டெம்பரேச்சர் தாங்கி வளரக்கூடியதுங்கிறதுனால இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பட்டன் மஷ்ரூமை விட சிப்பி காளான்ல வந்து 0% கொலஸ்ட்ரால் இருந்து உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. MSG சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளுக்கனேட், அது வந்து அஜினமோட்டோ சொல்லுவாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க பட்டன் மஷ்ரூம் பவுடரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமா.
2: ரீப்ளேஸ்மெண்டா இதை போட்டுக்கலாம்,
3: இதை போட்டுக்கலாம். அது வந்து ஷிட்டாக்கி, அதுக்கப்புறம் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல ஷிட்டாக்கி தான் வந்து 5 out of 5 கொடுக்கலாம். அது வந்து மெடிசினல் மஷ்ரூம்ல சேர்ந்துருக்கு.
2: அதெல்லாம் வளர்க்கறாங்களா இந்தியால?
3: நார்த்ல வந்து ரொம்ப வளர்க்கறாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஒரு ரெண்டு பேர் கொடைக்கானல்ல பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஆனா அந்த ஆல்டிடியூட்ல தான் பண்ண முடியுமா?
3: ஆமா. சோ அந்த சீதோஷ்ண நிலையை கொண்டு வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் திருச்சியை பொறுத்தவரையும்.
2: இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த இதுக்கு வந்து எவ்வளவு இடத்துல செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு கெபாசிட்டி வர மாதிரி செய்றீங்க நீங்க?
3: நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு 400 square feet ஆரம்பிச்சேன். லேண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, எங்க மாமனாரோட இடம் தான். அதை கேட்டுதான் நான் ஆரம்பிச்சேன். 7-8 months வந்து எனக்கு நிறைய தேவைப்பட்டது. ஏன்னா இந்த காலான டேஸ்ட் பார்த்து எல்லாருமே பட்டன் மஷ்ரூம் வாங்க மறுத்தவங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் வாங்கினாங்க. அப்ப வந்து லேண்ட் எல்லாம் கிடையாது. என்ஜிஓல லேண்ட் கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து உமன்ஸ்க்கு மட்டும் இல்ல, விவசாயிகள் வந்து லேண்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட ஒரு வருஷத்துல ஒரு ரொம்ப மினிமம் காஸ்ட்ல அந்த என்ஜிஓல வந்து லேண்ட் எடுத்துக்கலாம். அப்ப போய் நான் கேட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு. அந்த சாருக்கு வந்துட்டு தாராளமா நீங்க பண்ணுங்க, பாத்துக்கோங்க, கொஞ்சம் லேண்ட்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய ஏதாவது பில் பண்ணணும்னா பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்தாரு. இப்ப எனக்கு ஒரு ஷெட்டா இருந்துதான் இந்த இடத்துல, இப்ப ஒரு 3 sheds நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 400-500 square feet.
2: எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ணிப்பீங்களா இல்ல வேலைக்கு யாராவது?
3: எனக்கு வேலைக்கு ஒருத்தங்க இருக்காங்க பெர்மனன்ட்டா. இப்ப நான் இங்க மார்க்கெட்டிங் ஓரியன்டா திருச்சிக்குள்ள இல்ல வேற எங்கயாவது நான் போகணும் அப்படின்னாக்க அவங்க இருந்து பாத்துப்பாங்க அந்த இடத்த எல்லாமே.
2: பொதுவா இப்ப மித்தவங்களும் இதே மாதிரியான காளான் உற்பத்தி பண்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி தனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்ல என்ன விஷயம் அவங்களோட பெட்டரா இருக்கு நீங்க நம்புறீங்க?
3: இப்ப பொதுவா காளான் வளர்ப்புன்னு பாத்துக்கிட்டீங்கனாலே இங்க வந்து குறிப்பிட்ட மாசம் தான் வளர்ப்பாங்க. ஜூலை ஆகஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த பிப்ரவரி மாசம் வரையும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறுத்திடுவாங்க. சிப்பி காளான் வளர்ப்புல வந்து பெரிய ஒரு டிராபேக்கே வந்து இதுதான். வளர்க்கறவங்க வந்து அந்த சீதோஷ நிலையை கட்டுப்படுத்தி 365 days வளர்ப்பாங்கன்னா வளர்க்க மாட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம அவை மஷ்ரூம்ல வந்து 365 days மஷ்ரூம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்த கான்செப்டே அதுதான். கண்டினியூஸா கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த ஒரு தாட். ரெண்டாவது, இதை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில 365 days பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில குரோவர்ஸ் எல்லாம் வந்து மே மாசம் ஏப்ரல் மாசம் அந்த ஷெட்டுக்கு லீவ் விட்டுருவாங்க, சுத்தப்படுத்த முறை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 months போட்டுருவாங்க, அதை வந்து வளர்க்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லாம இப்ப 4 sheds நமக்கு இருக்கிறதுனால 1 by 1 வந்து ஒரு ஷெட்டு பியூபிகேஷன் பண்ணப்ப மித்த 3 sheds வந்து ரோலிங்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிளா வந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதிப்பு கூட்டல் பொருள் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம். MSME இருந்தேன், சிறு குறு தொழில இருந்து இப்ப வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா நான் வந்து என்னை வந்து மாத்திக்கிட்டேன். ஏன்னா ஒரு கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணி இப்ப வந்து உள்ள வந்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து ஃபுட் டெஸ்ட் கொடுக்கறதாகட்டும், ஷெல்ஃப் லைஃப் டெஸ்ட் நம்ம குடுக்கறோம் அப்படின்னாக்க அதை வந்து தரமான ஒரு உணவா கொடுக்கணும்னால ஃபுட்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் டெஸ்ட் எடுத்து அதை ப்ராப்பரா வந்து சர்டிபிகேட் பண்ணிட்டு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ட்ரஸ்ட் வந்து அந்த இடத்துல பில்ட் ஆகுது. ஒரு சர்க்கிள் வந்து 2 circles ஆகுது, 4-8 ஆகுது மாதிரி என்னோட சர்க்கிள் நானே விரிவுபடுத்துக்கிறேன்.
2: நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாதான் மாறுறோம். அந்த வகையில ஒரு ஆர்வத்தோட இந்த தொழில எடுத்து ரொம்ப பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும். சாப்பிடுறவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு உணவை ஆரோக்கியமா கொடுக்கணும், அவங்க உடல் மன நலனுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்யும் போது நம்ம அதுல பாதி வெற்றி நமக்கு அதுல கிடைச்சிருது. நினைச்ச மாதிரி இன்னும் பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெற திருச்சி அகில இந்திய வானொலி வாழ்த்துக்கிறது.
3: ரொம்ப நன்றி சார்.
0: விடாமுயற்சியும் பயிற்சியும் தரமான உற்பத்திக்கும் வணிக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பதை உணர்த்தியது

0: முனைவோர் பிரியதர்சினி அவர்களின் காளான் உற்பத்தி அனுபவ பகிர்வு. நிகழ்ச்சியில் இதுவரை வணிக வேளாண்மை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் எதிர்வரும் சம்பா, தாளடி மற்றும் கோடை பருவத்திற்கு ஏற்ற ADT 51, 46, 58, 61, ADT 42 மற்றும் Co 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும் வம்பன் 8 உளுந்து உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் உதவி பேராசிரியர் தலைவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 04362 என்ற தஞ்சாவூர் முன் இணைப்பு எண்ணோடு 26 76 19 மற்றொரு எண் 95 51 07 31 18. எண்கள் மீண்டும் ஒருமுறை 04362 என்ற தஞ்சாவூர் முன் இணைப்பு எண்ணோடு 26 76 19 மற்றொரு எண் 95 51 07 31 18. இவ்வாறு தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழையும் இம்மாதம் 4-5 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உளுந்து சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, உளுந்து பயிரில் இலைவழி நுண்ணூட்டம் தெளிப்பது நல்ல பலன் கிடைக்கும். இலைவழி நுண்ணூட்டமாக 1 லிட்டர் தண்ணீரில் 40 மில்லிகிராம் NAA மற்றும் 100 மில்லிகிராம் சாலிசலிக் அமிலம் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். நெல் தரிசு பயிறு வகை பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்க வேண்டும். மானாவாரி இரவை பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP அல்லது 20 கிராம் யூரியா கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மிளகாய் சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, மிளகாய் சாகுபடி செய்ய தயாராக இருக்கும் வேளாண் பெருமக்கள் மிளகாய் விதைகளை அவசியம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதை மூலம் பரவும் நுனி கருகல் நோய், பழம் அழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி, 10 கிராம் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் என்ற வீதம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து விதைக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் முந்திரி தோட்டத்தில் சிறுவடை கோழி பண்ணை நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர் ஆர். அண்ணாதுரை அவர்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று 7:30 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி வெற்றி கனி பறிப்போம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார்கள் திருச்சிராப்பள்ளி பிரியா, சக்தி, சிவா ஆகியோர். நிகழ்ச்சி நம்ம திருச்சி பண்பலை 102.1 இன்று 7:30 மணிக்கு. நேர்களே, நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டம்

0: பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் இரண்டு குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின்

செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மலர்கிறது நாள் மலர்.
1: மிகச்சிறந்த அறிவியல் அறிஞரும் பொறியாளருமான அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1922 ஒலி அலைகள் பற்றிய ஆராய்ச்சியின் விளைவாக தனது 29 அகவையில் 1876 தொலைபேசியினை கண்டறிந்தார். போட்டோபோன், ஆடியோமீட்டர், மெட்டல் டிடெக்டர், வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட 60 கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமையும் பெற்றார். தகவல் தொடர்பில் புரட்சி ஏற்படுத்திய இவரின் மறைவிற்கு அமெரிக்க அரசு தொலைபேசிகள் அனைத்தையும் 5 நிமிடம் நிறுத்தி அஞ்சலி செலுத்தியது. தமிழறிஞர் தனிநாயக மடிகள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1913 உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நடத்த குரல் கொடுத்தவர். 4 உலக தமிழ் மாநாடுகளில் தொடர்ந்து பங்கேற்றவர். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் தொடங்க காரணமாக இருந்தவர். 12 மொழிகளில் புலமை பெற்றவர். இலக்கியம், கலை, பண்பாடு, தமிழ் விழுமியங்களை உலகம் முழுதும் பரவச் செய்தவர். இவர் எழுதிய முதல் நூல் தமிழ் தூது. வீரமாமுனிவரின் தமிழ்ச்சங்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செயலாற்றியவர். சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு தனிநாயகம் அறக்கட்டளை சொற்பொழிவினை நடத்தி வருகின்றது. கல்வியாளரும் சமூக சேவகரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவருமான பிரஃபுல்லா சந்திர ராய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1861 பாதரச நைட்ரேட் என்ற அதிக நிலைத்தன்மை கொண்ட சேர்மத்தை கண்டறிந்தவர். லண்டனில் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர். இந்திய வேதியியல் கழகத்தை தொடங்கிய பெருமை பெற்றவர். 10 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இவர் எழுதி வெளியிட்ட நூல் இந்திய வேதியியல் வரலாறு. 1919 கம்பானியன் ஆஃப் இந்தியன் எம்பையர் மற்றும் சர் பட்டத்தை அளித்து சிறப்பித்தது இந்திய அரசு. 1989 முதல் இந்திய அறிவியல் கழகத்தால் PC ராய் விருது சிறந்த விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழிசை இயக்கத்தின் முன்னோடி, இசை ஆய்வாளர், தமிழறிஞர் என பன்முக திறம் வாய்ந்த தஞ்சை ஆபிரஹாம் பண்டிதர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1859 இவரின் கருணாமிரத சாகரம் என்ற பெருநூல் வழியாக தொல் தமிழ் இசையின் பண் அமைப்பு முறையை கணித ரீதியில் விளக்கியிருப்பார். 1890 இவர் தயாரித்த செந்தூர சஞ்சீவினி, பிளேக், காலரா போன்ற நோய்களுக்கு பெரிதும் உதவியது. இவரின் தமிழிசை ஆய்வு பண்பாட்டு இயக்கமாகவே வளர்ச்சி பெற்றது என்றால் மிகையல்ல. திரைப்பட இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2013 மலையாள திரையிசையின் பிதாமகர் என்று போற்றப்படும் இவரின் திரையிசை பயணம் 1950 வெளிவந்த நல்லதங்கா திரைப்படத்தின் மூலம் தொடங்கியது. ஒரு ஊதாப்பூ கண் செமிட்டுகிறது திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவர் அம்மா, பிறவி உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மரபிசையை மிக நேர்த்தியாக திரையிசையாக மாற்றித் தந்தமைக்கு நந்தா என்னிலா பாடல் மிகச்சிறந்த உதாரணம்.

விடியும் காலை பொழுது பல வெற்றிகளை வழங்கும் பொழுதாய் மலர்கிறது நம்ம திருச்சி வானொலியில். இது காலை மலர்.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு
1: வரவேற்கிறேன். கோலாரிட்லி கேட்டு அம்மா உயிரை வாங்குறா.
0: காலையில எழுந்ததும் காபி குடிச்சிட்டு ஆசனங்களும் உடல் பயிற்சிகளும் பண்ணினதுக்கு அப்புறம் குப்பு குப்புன்னு வயிறு டான்ஸ் ஆடும் சாப்பாடை தேடி. அந்த சமயம் பார்த்து நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மளுக்கு புசு புசுன்னு பஞ்சா இருக்கிற இட்லிய ஒரு பிளேட்ல போட்டுட்டு அது கூட இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க எறும்புகளை பிடிச்சு அதை வறுத்து தேங்காய் போட்டு மசிச்சு அது கூட சட்னிக்கு உண்டான ஐட்டங்களை போட்டு வறுத்து மிக்சியில போட்டு அரைச்சு உங்க பிளேட்ல இட்லிக்கு சட்னியா சாப்பிட கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா என்ன? நம்ம சாப்பிட மாட்டோம் தானே. ஆனா இத சாப்பிடக்கூடிய பாரம்பரியம் இருக்குங்க. ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாழ்ற சில பழங்குடிகள் காடுகளில் கிடைக்கிற இந்த சிவப்பு எறும்புகளை கடிச்சாலும் பரவாயில்லைன்னு பிடிச்சிட்டு வந்து சட்னி செய்யறாங்க. இந்த சட்னிக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு சாப்ரா அல்லது கை சட்னி. சில பழங்குடிகள் இந்த சிவப்பு எறும்புகளை சட்னி செய்யாம அப்படியே சாப்பிட்ற பழக்கமும் இருக்குதாங்க. சரிங்க, இந்த சிவப்பெரும்பு சட்னியில என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சட்னிய ஆய்வாளர்கள் சூப்பர் ஃபுட்னு வகைப்படுத்துறாங்க. இதுல ஜிங்க், கால்சியம், புரோட்டீன், ஃபார்மிக் அமிலம், அயனு, விட்டமின் B12 எல்லாம் இருக்குதாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது சளி, ஃப்ளூ காய்ச்சல், மூச்சு திணறல், தசை சோர்வு போன்றவைகளுக்கு அருமருந்தா பயன்படுறதா சொல்றாங்க. எறும்பு மற்றும் அதன் முட்டையில இருக்கிற ஃபார்மிக் அமிலம் கெட்ட பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடியதான். இந்த சிவப்பு எறும்பு சட்னிக்கு 2024 ஜனவரி 2 புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குங்க. இத சிவப்பு நெசவு எறும்புன்னு வகைப்படுத்துறாங்க. இதற்கான அறிவியல் பெயர் வந்து ஓகோஃபைலா ஸ்மரக்டினா. இந்த சிவப்பு எறும்பு மயூர்பஞ்சு காடுகள்ல அதிகமாக கிடைக்குதுங்க. இந்த சிவப்பெரும்பு வெப்பமண்டல ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில வாழுற மர வால் எறும்புங்க. இந்த எறும்புகள் ஒன்றா சேர்ந்து மரங்கள்ல கூடுகளை உருவாக்குதுங்க. ஒவ்வொரு கூடும் எறும்பு புழுக்களால் உற்பத்தி செய்யப்படும் பட்டு நூலை பயன்படுத்தி இலைகளை ஒன்றா தைத்து இலை வீட்டை உருவாக்குதுங்க. இந்த இலை வீட்டைத்தான் கிரேக்க மொழியில ஓகோஃபில்லா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலை வீட்டை நம்ம கிராமங்கள்ல அதிக அளவு பார்க்கலாமுங்க. இந்த இலை வீட்டை கட்ட சிவப்பு எறும்புகள் மனிதனை விட கடுமையா உழைத்து சில பல இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி வேலையை செஞ்சு முடிக்குதுங்க. ஆனா நமக்கு கட்டப்படுகிற வீடுகள்ல இத்தகைய இயற்பியல் விதிகள்லாம் பயன்படுத்தப்படுதான்னு நம்ம என்ஜினியர்கிட்ட கேட்டதாங்க தெரியும். இப்படித்தான் ஒரு அம்மா வீடு கட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்க போனாங்க. அதுக்கு அந்த என்ஜினியர் உங்களுக்கு எந்த மாதிரிமா வீடு கட்டணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா, எனக்கு எப்படி வீடு கட்டினாலும் பரவாயில்லைங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, நான் வீட்டில் வைக்கிற பணத்தை என் வீட்டுக்காரரை எடுக்காத மாதிரி நீங்கள் கட்டணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அதுக்கு அந்த இன்ஜினியர், கொஞ்சம் சிரமம் தாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் பணத்தை பக்கத்து வீட்டில் வச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பக்கத்து வீட்டில் அவர் தான் வாழ்றாரு.
2: ஐயோ ராமா, என்னை ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிறேன்?

அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். நேர்களே, ஆடிப்பட்டத்திற்கு காய்கறி விதை தொகுப்புகள் விநியோகம் குறித்த செய்தி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலைத்துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆடி மாதம் காய்கறி விதைகள் விதைப்புக்கு ஏற்ற மாதமாக இருப்பதாலும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலம் ஆடிப்பட்ட காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை மற்றும் கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில் ரூபாய் 30 விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதியில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலக தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள்

மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3 தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ளது. நவம்பர் 5 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11 தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். தென்அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர்.
கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல்

அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்துனர் மற்றும் உதவியாளருடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அரியலூர் .nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை. அன்னை வானொலியில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

0: இந்த நவீன உலகத்துல பிரசவித்த பெண்கள் அவங்களோட அழகு குறைஞ்சிருமோன்னு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத தவிர்க்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். தாய்ப்பால் குழந்தையுடைய உரிமைங்க, அத பறிக்கிற உரிமை நம்ம கிட்ட கிடையாதுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரம். அதனால இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யார் இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஒரு சரியான முறையில தாய்ப்பாலை எப்படி கொடுக்கணும் டாக்டர்?
1: இந்த வாரம் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம். இப்போ தாய்ப்பால் கொடுக்கறது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கெல்லாம் அது ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சா கூட, இந்த காலத்துல வாழ்க்கைகள் மாற மாற நிறைய பெண்மார்கள் கொஞ்சம் கெரியர் ஓரியன்டா ஆக தாய்ப்பால் கொடுக்கற காலகட்டம் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. இதுல நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னால நமக்கு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ்னால கிடைக்கிற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தினாலையும் இந்த தாய்ப்பால் கொடுக்கற டியூரேஷன் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த தாய்ப்பால் முதல்ல எடுத்த உடனே பிரஸ்ட்ல இருந்து வர தாய்ப்பால்ல தண்ணி அதிகமா இருக்கும். பின்னாடி ஹைண்ட் மில்க்னு சொல்லுவோம், அந்த பின்னாடி வர தாய்ப்பால்ல இந்த புரோட்டீன் சத்து, ஃபேட் சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா நிறைய இடத்துல தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த ரைட் சைட்ல ஒரு 10 நிமிஷம், லெப்ட் சைட்ல 10 நிமிஷம் அப்படின்னு கொடுத்து நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம், அப்படி கொடுக்க கூடாது. அதுவும் ஒரு 4 மாசம் 5 மாசம் வரைக்கும் குழந்தைக்கு ஒரு பிரஸ்ட தாண்டி அடுத்த பிரஸ்டோட பால் ஒரே ஃபீடிங்க்கு தேவையப்படாது. அது நம்ம இந்த பக்கம் 10 நிமிஷம் அந்த பக்கம் 10 நிமிஷம் கொடுக்கும் போது குழந்தைங்க இந்த பக்கத்தோட தண்ணி பாட்டியும் அந்த பக்கத்தோட தண்ணியோட பகுதியும் குடிச்சிட்டு கண்டிப்பா தண்ணி மட்டும் குடிச்சா ஒரு குழந்தைக்கு சீக்கிரம் தானே பசிக்கும், சோ சீக்கிரமா அழுவும். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது நம்ம வெயிட் கெயின் எல்லாம் பார்க்கும்போது வெயிட் கெயினும் சுமாரா இருக்கும். அதனால எல்லாருமே நமக்கு தாய்ப்பால் பத்தல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த டப்பா பால் இல்லைன்னா வேற மாதிரியான ஆல்டர்னேட் சொல்யூஷனை தேடுறோம். ஆனா அப்துல ப்ராப்ளம் தாய்ப்பால்ல இல்லவே இல்லை. நம்ம தாய்ப்பால் கொடுத்தா எந்த மாதிரி டைப்ல கொடுத்துருக்கோம், நமக்கு தாய்ப்பால் கொடுத்த மெத்தட்ல தான் இருக்கு. முதல்ல கொஞ்சம் தண்ணி போயிட்டு கடைசி வரைக்கும் ஒரே பிரஸ்ட ஒரு ஃபீடு கொடுத்தா பின்னாடி இருக்கிற பால்ல உங்களுக்கு இருக்கிற புரோட்டீன் ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்தா குழந்தைக்கு நிறைய நேரம் பசிக்காமலும் இருக்கும், வெயிட் கெயின் எல்லாம் அப்ராப்ரியேட்டாவும் இருக்கும். சோ இதுல சின்னதா உட்காந்துக்கிட்டு நம்ம இவங்க கிட்ட பேசும் போதும் மதர்ஸ் கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லும் போது தாய்ப்பால் நம்ம எவ்வளவு நாள் கொடுக்கறோமோ அதோட டியூரேஷனை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ பாதிக்கு மேல டாக்டர்ஸா நாங்க ஃபேஸ் பண்ற சீக்கிரமா தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி இருக்கிற தப்பான அபிப்பிராயங்கள் தப்பு தப்பா நம்மளோட சின்ன சின்ன மெத்தட்ஸ்னாலதான் நமக்கு நிறைய பேருக்கு சீக்கிரமே பால் நிறுத்துற மாதிரி ஆகுது. அதே மாதிரி இந்த தாய்ப்பால் குழந்தைக்கு மட்டும் இல்ல, அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்ம நம்மள அறியாம வேற எதுவுமே பண்ணாம எக்ஸ்ட்ரா ஒரு நாளுக்கு 550 கேலரி நம்ம கிட்ட இருந்து செலவாயிடுறது. இப்ப நம்ம ஒரு ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் சின்சியரா பண்ணினாலே நமக்கு ஒரு 300-400 கேலரி தான் ஸ்பெண்ட் ஆகும். ஆனா ஒருமே எஃபர்ட் போடாம வெறும்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனால மட்டுமே நமக்கு ஒரு நாளைக்கு 500 கேலரி ஸ்பெண்ட் ஆகுது. பிரெக்னன்சியும் போது நம்ம எல்லாருமே எக்ஸஸா வெயிட் போடுறோம், இது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஒபிசிட்டினால இப்ப எவ்வளவு எல்லாம் ப்ராப்ளம் வருதுங்கிறத நம்ம சொல்லிதான் தெரியணுங்கிறது கிடையாது, அந்த விழிப்புணர்வு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கு. சோ நம்ம நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்ம நிறைய நாள் நம்ம உடம்புல இருந்து அந்த 500 கேலரியை ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால நம்ம ஆகாரங்களையும் நம்மளோட ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணா கூட அழகா நம்ம பிரெக்னன்சில போட்ட எல்லா வெயிட்டையும் குறைச்சு நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளால பாதுகாக்க முடியும். இதனால பேபியும் பேபிக்கு வந்து இந்த தாய்ப்பால் போல ஒரு ஆன்டி ஒபிசிட்டி வேற எதுவும் கிடையாது. எந்த குழந்தைகளுக்கு ஏர்லியரா நம்ம ஃபார்முலா ஃபீட்லாம் ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த ஒபிசிட்டி எல்லாம் வருது. அதனால ஒரே இதுல நம்ம ரெண்டு பேரோட ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு தருணம் இது. சோ நம்ம எவ்வளவு நாள் முடியுமோ மினிமம் ஒரு அம்மானால மட்டுமே தன்னோட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் பால் அப்படின்னா தாய்ப்பால் மட்டுமே அப்படிங்கிறது தான்.
0: ஒரு தாய் தன் குழந்தைக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த பரிசு தாய்ப்பால்னு எடுத்துரைச்சாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. 2026-27 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார்கள். இப்பல்கலைக்கழக தமிழ்துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை 12 வகுப்பு முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் தகவல்களுக்கு

9865533125. தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13256 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 234.90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பெட்ரோல் 1 லிட்டர் 108.20 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

தெரிந்து கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 24, கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 40, புடலங்காய் 36, பேர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 46, கருணைக்கிழங்கு 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சேப்பங்கிழங்கு 1 கிலோ 56, சேனிக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 94, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 50, எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூசணிக்காய் பரங்கிக்காய் 2 26 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.

ஏப்பளம் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், ஆப்பிள் 280 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 170 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேர்களதுரை கிட்டத்தட்ட திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விளைநிலவரம்.

இதயராகும் நிகழ்ச்சி கேட்க போறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல முதல் பாடல் துணிவு படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம்.

படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க செந்தநீர்புரம்ல இருந்து ஆல்பர்ட் பாத்திமா, முத்தரசனலூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கொளஞ்சிநாதன், கதிரவன். 8:06 ஆகுது. இதய ராகம் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 kHz. அடுத்ததா சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் காலை வணக்கம் சொல்லிருக்காங்க. சுல்தான் படத்துல இருந்து அவருடைய விருப்ப பாடல கேட்டிருக்காங்க. கொடுத்தெல்லாம் இவரோட விருப்ப பாடலை

இதய ராகம் கேட்டு இணைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல

இதய ராகம் நிகழ்ச்சிக்கு இனிமையான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. தங்கலான் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பழனி வட்டம் கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்துடலாம் இவரோட விருப்ப பாடலை.

0: ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். இது இராகம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to launch nationwide campaign Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today. Union Minister Jagat Prakash Nadda reviews preparedness for NEET PG 2026 examination, urges aspirants not to fall prey to rumours. Telangana police rescues over 6,000 children in a month-long drive aimed at ending

இல்லாமல் சிரித்தோம் பார்வையால் கரைந்தது ஆயிரம் கவலைகள். விழிகள் சொல்லும் கதைகளை எழுதும் உயிர் நண்பன், தேடாமல் கிடைத்த தெய்வீக வரம் நம் நட்பு. வானொலி நண்பன் 102.1 முதல் அலைவரிசைக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்களோட விருப்ப பாடலும் கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் விருப்ப பாடலை.

0: ஆஜால
1: இதே ராகம் கேட்டு இணைந்திருக்கோம். 8:39 ஆகுது. இனிய ஞாயிற்றுக்கிழமையோட காலை வணக்கம். இன்னைக்கு இறைவனோட அருளால எல்லாமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு வரகநேரியிலிருந்து ஜெயா ரவி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இதே ராகம் கேட்டு இணைந்திருக்கோம் பட்டுக்கோட்டையிலிருந்து குரு தக்ஷந்த். 5ஆம் வகுப்பு படிக்கிறாரா, அவருக்கு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம் இவரோட விருப்ப பாடல.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

இதய ராகம் கேட்டு இணைந்திருக்கோம். 8:52 ஆகுது. அடுத்த பாடல் யாரு விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாமன் படத்துல இருந்து வரக்கூடிய இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அசாம்ல இருந்து ஹிதேந்திரதாஸ் அவர்கள்.

0: நிறைவு பெற்றது இதய ராகம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சை கே பி சிவானந்தம் 1917 ஆண்டு பிறந்தார். இவர் புகழ்பெற்ற தஞ்சை நால்வர் எனப்படும் பொன்னையா, சின்னையா, சிவானந்தம் மற்றும் வடிவேலு ஆகியோரின் பரம்பரையை சார்ந்தவர். இவர் சிறுவயது முதற்கொண்டே கர்நாடக சங்கீதம் பயிலத் தொடங்கினார். தஞ்சை கே பி சிவானந்தம் அவர்கள் முதலில் தமது பாட்டனார் பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடமும், தமது தந்தை பொன்னையா பிள்ளை அவர்களிடமும் முறைப்படி வாய்ப்பாட்டு இசை பயின்றார். பின்னர் தேசமங்கலம் சுப்பிரமணிய ஐயரிடமும் கோமதி சங்கர் ஐயர் அவர்களிடமும் வீணை இசை கற்றார். இவருடைய மூதாதையர்களான தஞ்சை நால்வர் முத்துசுவாமி தீட்சிதரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்கள் தமது மனைவி சாரதா சிவானந்தம் அவர்களுடன் நாடெங்கும் பல இடங்களில் வீணை கச்சேரிகள் செய்துள்ளார். சிவானந்தம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கர்நாடக சங்கீத பிரிவிற்கு தலைவராக

பணியாற்றியுள்ளார். பிறகு இசைக்கல்லூரியில் வீணை பேராசிரியராக பணியாற்றினார் என்பது சிறப்புக்குரியது. இவருடைய சங்கீத தொண்டிற்கு பாராட்டும் விதமாக இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதினை கொடுத்து சிறப்பித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்களும் சாரதா சிவானந்தம் அவர்களும் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் சிலவற்றை வீணை இசையில் வழங்குகிறார்கள். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி, ராமப்ரியா ராகத்தில் சாகித்யம், ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீசரி சாட்டி, கல்யாணி ராகம், ரூபகதாளம்

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை ஒலிபரப்பாயிற்று. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் 10 மணி. முத்து சிதறல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது பிசுஷி.
1: மாநிலம் கட்டக்கில் ஜகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை நாளை தொடங்கி வைக்கிறார். 3 நாள் பயணமாக ஒடிசா செல்லும் அவர் புவனேஸ்வர், பிரம்மபூர், தப்தானி உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். உலகளாவிய தொழில்நுட்ப தர நிலைகளை வடிவமைப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய மொபைல் காங்கிரஸ் 2026 கருப்பொருளை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், இக்கூட்டம் வரும் அக்டோபர் 7 முதல் 10 வரை நடைபெற உள்ளதாக கூறினார். தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு உள்ளிட்ட இ சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17 வரை நடைபெறுகிறது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி 4 மதகுகளும் திறக்கப்பட்டு பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நடப்பாண்டில் முதல் முறையாக பில்லூர் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 10 அடி உயர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்று

0: நடைபெற்றது இன்றைய போடு ஆட்டம் போடு.
1: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
2: அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது ஒரு விட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மின்னலே திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம்.
1: சுஜாதா அவர்கள் எழுதிய அரிசி சிறுகதை, வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: உலகத்தில் உள்ள அத்தனை கார் மெக்கானிக்குகளும் ஏமாற்று வேலைக்காரர்கள் என்றால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இரண்டு மூன்று பேர் நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு வாய்த்த மெக்கானிக் துரதிருஷ்டவசமாக முன்பட்டியலை சேர்ந்தவர். தேமேனு நின்று கொண்டிருந்த என் காரின் உட்பகுதியில் சில வினோத சப்தங்கள் திடீரென்று ஜனிக்க மெக்கானிக்கிடம் அழைத்துச் சென்றேன். அவர் ஒரு முறை ஓட்டி பார்த்து சஸ்பென்ஷன் புடுங்கிடுச்சு என்றார். எ புரோக்கன் சைக்கிள் டிபிக்டிங் த ஆக்சிடென்ட் சீன். என்னதான் நான் என்ஜினியராக இருந்தாலும் என் திணை துறை எல்லாம் வேறு. மோட்டாரின் உள் அவஸ்தைகள் பற்றி என் அறிவை ஒரு பஸ் டிக்கெட்டின் பின்பக்கத்தில் எழுதிவிடலாம். உதாரணமாக, சஸ்பென்ஷன் எங்கு இருக்கிறது என்று சுத்தமாக தெரியாது எனக்கு. இருந்தும் என் அறியாமையை மெக்கானிக்கிடம் காட்டிக்கொள்ள விடையாமல், அப்படியா, மாத்திட்டா போச்சு என்றேன். அந்த ஆள் உடனே ஒரு பழைய சாக்கை விரித்து காரின் அடியில் மறைந்தார். அங்கிருந்து பேசினார், இந்த கிட்டு நீங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா இல்லை நான் வாங்கிட்டு வரவா? அது எங்க கிடைக்கும்? ஜெயஸ் ரோடு போகணும். சரிதான், நீங்க ஒன்று செய்யுங்க, மொத்தமா ரிப்பேருக்கு எவ்வளவு ஆகும்னு ஒரு எஸ்டிமேட்டை போட்டு சொல்லிடுங்க. அது எப்படிங்க, முழுக்க பார்க்காம சொல்லிட முடியாதே. முழுக்க பாருங்களேன். அவர் பார்க்கும் நேரத்தில் அந்த பட்டறையை விட்டு வெளியே வந்தேன். திரும்பி பார்த்தால் என் கார் ஜாக்கி போடப்பட்டு பரபரவென்று முன்சக்கங்கள் நீக்கப்பட்டு எண்ணெய் கசிவோடு வெவ்வேறு வடிவங்களில் உதிரி பாகங்களை இழந்து கொண்டிருந்தது. என் வயிற்றில் கவலை கவ்வி பிடித்தது. கழற்றி கழற்றி இதற்கு 100, அதற்கு 50 என்று ஏற்றிக்கொண்டே செல்லப்போகிறார். கார் உள்ளே சத்தம் வந்தால் என்ன குறைந்து போய்விடும்? வெட்டி வம்பில் மாட்டிக்கொண்டேன் என்று சுயமாக சபித்துக் கொண்டு வெளியே வந்தேன். அந்த பட்டறை தெருமுனையில் இருந்தது. மில் கார்னர் சென்ட்ரலோடு ஒட்டிக்கொள்ளும் இடம். காலை 10:00. போக்குவரத்து கணிசமாக இருந்தது. எத்தனையோ கார்கள் ஆரோக்கியமான சஸ்பென்ஷனோடு சென்று கொண்டிருந்தன. அருகே ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டுவிட்டு என் பலிபீடத்திற்கு திரும்புகையில் அந்த விபத்தை பார்த்தேன். ஒரு கிழவன் சென்ட்ரல் தியேட்டர் பக்கத்தில் இருந்து சைக்கிளில் லொடக்கா லொடக்கா என்று

0: சத்தமிட்டுக் கொண்டே வந்து கொண்டிருந்தான். மெயின் ரோட்டில் காவி நிறத்தில் ஒரு மெட்டடார் வேன் வந்து கொண்டிருந்தது. கிழவன் யோசிக்காமல் பார்க்காமல் நிறுத்தாமல் முட்டாள்தனமாக சரேல் என்று திரும்பி வேனின் குறுக்கே சென்று விட்டான். அதன் டிரைவருக்கு பிரேக் போட சந்தர்ப்பமே கிட்டவில்லை. டம் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்புறம் நான் கிழவனை பார்க்கவில்லை. என் வயிற்றில் பந்து சுருண்டு கொண்டது. பரபரவென்று கூட்டம் கூடிவிட்டது. எனக்கு என்ன ஆயிற்று என்று அறிந்து கொள்ளும் ஆவல், ஆனால் அங்கே செல்ல தயக்கமாக இருந்தது. இருந்தும் மெல்ல நெருங்கினேன். வேன் நின்றிருந்தது. கிழவன் மேல் சுத்தமாக ஏறிவிட்டது. சைக்கிள் காய்ச்சிய அப்பளம் போல கிடந்தது. கிழவன் கீழே ஒருக்கழித்து படுத்தவாறு இருந்தான். அவன் மண்டையில் அடிபட்டு பக்கவாட்டில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. வாய் திறந்திருந்தது. உடல் ஒருவித நடுக்கம் போல் ஆடிக்கொண்டிருந்தது. அவன் உயிர் விரைவில் பிரிந்து கொண்டிருந்தது. அவனை சுற்றியிருந்த நாங்கள், அதாவது பெங்களூர் நகரத்தின் பொறுப்புள்ள பிரஜைகள், எப்படி நடந்து கொண்டோம்? சொல்கிறேன். டிரைவர் எங்கய்யா? அதோ உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் டிரைவர் இல்லைங்க. ஆசாமி இறந்துகிட்டு இருக்கானே, தூக்குங்க. தூக்காதீங்க, போலீஸ் வரட்டும். அந்த ஆட்டோவை நிறுத்தியா? நிறுத்தப்பட்ட ஆட்டோ கூட்ட வளையத்தை முத்தமிட்டு விட்டு உடனே வேகம் பிடித்து பறந்தது. அருகே கடந்த பிடிஎஸ் பஸ்ஸில் ஜன்னல் பூராவும் முகங்கள். ஹே பிரசன்னா, சீக்கிரம் வந்து பாரு என்று பஸ்ஸின் உள்ளே ஒரு அழைப்பும் கேட்டது. இந்த பாருங்க, போலீஸ் வரட்டும், அது வரைக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது. டெலிஃபோன் பண்ணுங்களேன். சார், நீங்க தான் போய் செய்யுங்களேன்.
1: இல்ல இல்ல, எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. போலீஸ் இப்ப வந்துருவாங்க.
0: இப்போது கிழவனின் நடுக்கம் நின்றிருந்தது. வாயால் பெரிதாக மூச்சு விட்டதால் வழிந்த ரத்தத்தில் காற்று கொப்புளங்கள் வெடித்தன. ஆள் யாருங்க?
1: யாருக்குங்க தெரியும்?
0: கூட ஒருத்தர் வரலையா?
1: சார், நீங்க என்ன பண்றீங்க? எதிர்த்தாப்புல ஹோட்டலுக்கு போய் போன் பண்ணிடுங்க
0: என்று ஒருவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு ஹோட்டலுக்கு சென்றேன். அங்கே உற்சாகமாக எல்லோரும் டிஃபன் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
1: டெலிபோன் செய்யணும். 75 பைசா தர்றேன். முதல்ல கொடுத்துடுங்க. எஸ்டிடி கூடாது.
0: இல்ல, போலீஸுக்கு போன் பண்ணணும், ஒரு ஆக்சிடென்ட்.
1: பண்ணிக்கங்க. டைரக்டர் வேணுமே.
0: அவசர போலீஸ் உதவிக்கு என்ன நம்பர்?
1: தெரியாது சார். டைரக்டர் இல்லையா?
0: இல்ல. அந்த ஆள் அங்க இறந்துகிட்டு இருக்கான்
1: சார். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
0: என்ன? இதுல மட்டும் மாட்டிக்காதீங்க.
1: எதுல? ஆக்சிடென்ட் கேஸ்ல தான் நான் ஒரு முறை மாட்டிக்கிட்டேன்.
0: வழியில கிடக்கான். கார்ல ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன்.
1: அங்க ஏன் கொண்டு வந்த? மெடிக்கோ லீகல் கேஸ் இது. விக்டோரியா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க.
0: விக்டோரியா எவ்வளவு தூரம்? அங்கேயும் போனேன்.
1: அங்க போனா போலீஸ்காரங்க இல்லாம நீ எப்படி பாடியை மட்டும் கொண்டு வரலாம்
0: அப்படின்னு ஒரு ஓரத்துல 1.5 மணி நேரம் காக்க வச்சாங்க சார்.
1: அதுக்கப்புறம் அங்க போன் பண்ணி இங்க போன் பண்ணி போலீஸ் வந்தாங்க. முதல்ல என் மேலேயே ஏறினாங்க. எப்படியா எங்களுக்கு சொல்லாம இங்க கொண்டு வரலாம்னு என்ன திட்டினாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில கேஸை எடுத்துக்கிட்டப்போ ஆள் போயிட்டான். டெட் ஆன் அரைவல் அப்படின்னு முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு கிடங்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
0: கேஸு அத்தோட நின்னுச்சா?
1: இல்ல சார், நான் தான் சாட்சி. 6 மாசம் இழுத்தடிச்சாங்க கோர்ட்டுக்கு. சம்மன் எல்லாம் வரும், அப்பப்ப அங்க போவேன். இன்ஸ்பெக்டர் வந்தா கவர்மெண்ட் வக்கீல் வரமாட்டாரு. ரெண்டு பேருமே வந்தா டிரைவரோட வக்கீல் ஒத்தி போட்டுருவாரு. அன்னைக்கு ஒரு சின்ன கணக்குக்காக மொத்தம் எனக்கான செலவு என்ன அப்படிங்கறத கணக்கு பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சார்.
0: அதோட நின்னுச்சா கேஸு?
1: என்னாச்சுன்னு கேளுங்க. ஏறக்குறைய அந்த விபத்துக்கு நானே காரணங்கிற மாதிரி குறுக்கு கேள்வி போட்டு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டான் வக்கீலு.
0: விட்டா போதும்னு ஆயிடுச்சு.
1: எல்லாம் எதுக்காக சார்? ஒரு குடிமகன்கிற முறையில் என் பொறுப்பை, என் கடமையை செஞ்சதுக்கு.
0: நான் பிரமிப்போடு கேட்டுக்கொண்டிருந்து விட்டு,
1: யாராவது போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டாமா என்றேன்.
2: நீங்க தாராளமா ஃபோன் பண்ணுங்க.
1: கூப்பிட்டா கூட போயிட்டு வாங்க.
0: எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன்.
1: நம்பர் தெரியலையே. 100 100க்கு பண்ணுங்க.

0: நான் போலீசுக்கு டெலிபோன் செய்துவிட்டு திரும்ப அங்கே சென்றேன். ஏற்கனவே இரண்டு டிராபிக் போலீஸ் ஆசாமிகள் நின்று சாக்கட்டியில் கோடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் சென்றதும், "தா சார், இவர்தாங்க" என்றார் ஒருவர் என்னை சுட்டிக்காட்டி. "போலீஸுக்கு சொல்லிட்டேனே" என்றேன்.
1: "போலீஸ் வந்தாச்சு சார், பக்கத்தில் சேஷாதிரிபுரம் போலீஸ் ஸ்டேஷன், அங்க போய் கூட்டிட்டு வந்துட்டாரு டிரைவர்."
0: போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து, "கொஞ்சம் வாங்க" என்றார். நான் தயக்கத்தோடு சென்றேன்.
1: "நீங்க இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்களா?"
0: "பார்த்தேன்.
1: உங்க பேரு?"
0: அவர் பையிலிருந்து ஒரு டைரி புறப்பட்டது. என்னுள் எச்சரிக்கை சக்திகள் உயிர் பெற்றன.
1: "உங்க பேரு எதுக்கு?"
0: "எதுக்கா?"
1: "விட்னஸ் சார், சாட்சி. நீங்க பார்க்கலையா?"
0: "அது வந்து பார்த்தேன், தூரத்திலிருந்து சரியா பார்க்கல."
1: "என்ன சார், இப்பதான் பார்த்தேன்னு சொன்னீங்க, அட்ரஸ் சொல்லுங்க."
0: "அட்ரஸ் வந்து, நான் ஊருக்கு புதுசுங்க."
1: "ஊருக்கு புதுசா?
0: பெங்களூர்ல தங்குறவர் தானே?"
1: "அதாவது மெட்ராஸ்காரண்ணா."
0: "ஓ சரி, இங்க வேலை செய்யறவரா?"
1: "இல்ல, இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு பிருந்தாவன்ல திரும்பிடுறேன்."
0: அவர் நான் சொன்னதை சுத்தமாக நம்பவில்லை. என்னை வருத்தத்துடன் பார்த்து சிரித்தார்.
1: "என்ன சார், சாட்சி சொல்றதுக்கு அவ்வளவு பயமா?"
0: "பயம் இல்லைங்க, வந்து நான் ஊர்லயே இல்லாம இருந்தா எப்படி சாட்சி சொல்ல முடியும்?"
1: "இதோ இவர் கூட தான் பார்த்தார்."
0: "ஐயோ, நான் பார்க்கலீங்க, இப்பதான் வர்றேன்."
1: "யாராவது பார்த்தவங்க சாட்சி சொல்ல வரமாட்டீங்களா?"
0: "யாராவது?" கூட்டம் மெல்ல கலைந்தது. நான் ஒரு சின்ன சமாதான முயற்சியாக, "ப்ளீஸ் லுக் இன்ஸ்பெக்டர், த ஃபேக்ட் இஸ் திஸ், என்னால சாட்சிக்கு வர முடியும், எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது, சந்தோஷமா வருவேன், ஆனா வெளியூர்காரன், அதனால மெட்ராஸ்ல இருந்தா எப்படி?"
1: இன்ஸ்பெக்டர் கோபத்துடன், "போய்யா, போ மெட்ராஸுக்கு போ, ஏன் இங்க நிக்கிற, போய்யா" என்றார்.
0: கிழவன் அருகில் சென்றார். அவன் இந்த நேரத்தில் இருந்திருந்தான். நான் சற்று நேரம் நின்றிருந்தேன். மெதுவாக அருகில் இருப்பவரிடம்,
1: "மெட்ராஸ்ல இருந்து வந்து எப்படிங்க சாட்சி சொல்ல முடியும், சொல்லுங்க."
0: "அதானே, ஆவறதில்ல அது" என்று அனுதாபித்தார். திரும்ப மெக்கானிக் ஷாப்பிற்கு வந்தேன். அவர் என் காரின் அக்கக்கான பாகங்களை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார்.
1: "சார், கிளட்ச் பிளேட்டு கூட தேஞ்சு போயிடுச்சு, மாத்திடலாமா?" என்றார்.
0: "செய்யுங்களேன்."
1: "இன்ஜினை டவுன் பண்ணணும், 3 நாள் ஆகும்."
0: "செய்யுங்க, எஸ்டிமேட் மட்டும் கொடுத்துருங்க."
1: "மொத்தம் 350, எல்லாத்துக்கும் பில் கொடுத்துட்றேன்."
0: "சரி, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க."
1: சொன்னேன்.
0: "எத்தனை வருஷமா அந்த ஃபேக்டரியில் இருக்கீங்க?"
1: 9 வருஷமா."
0: "சரி, புதன்கிழமை வந்துருங்க." "சரி" என்று வெளியே வந்தேன். இப்போது அந்த காவி வர்ண வேனை காணவில்லை. கூட்டம் விலகியிருந்தது. 1-2 பேர்களே இருந்தார்கள். போலீஸ்காரர்களையும் காணோம். நான் விபத்து நடந்த இடத்தை மறுபடியும் கடக்க வேண்டியிருந்தது. கிழவன் கிடந்த இடத்தில் அடையாளமாக உறைந்த இரத்தத்திட்டு இருந்தது. சைக்கிள் கிடந்தது. ஏறக்குறைய அதற்கும் கிழவனின் வயசு இருக்கும் போல புராதன சைக்கிள். அதன் ஹேண்டில் பாரில் ஒரு அழுக்கு பை மாட்டியிருந்தது. அதில் கிழவன் 1/2 கிலோ அரிசி வாங்கி வைத்திருந்தான் போலும். அந்த அரிசி சாலையில் சிதறியிருந்தது. பாதி அரிசி இரத்தத்தில் இருந்தது. 2 சிறுவர்கள் இரத்தம் படாத அரிசி மணிகளை ஆர்வத்தோடு அள்ளி டிராயர் பைக்குள் அவசரமாக திணித்துக் கொண்டிருந்தார்கள்.
2: இதுவரை சுஜாதா அவர்கள் எழுதிய அரிசி சிறுகதை கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
3: ஹலோ
4: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும், 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார், இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார், 2 லட்சம்
5: என்ன சப்பா?
3: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
4: இருந்ததுதான். அட,
3: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?

0: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலிருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் 1 மணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் தோல்வி கிடையாது தோழா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் மோகன்குமார் அவர்கள். தொடர்ந்து எஸ் சித்ரா அவர்கள் எழுதிய சொந்த பந்தங்கள் நாடகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.

0: நேரம் 12 மணி.
1: நேர் நெஞ்சங்களுக்கு என்றும் மிக நெருக்கமாய் திகழும் பல வண்ணத்தில் புதிதாய் தினமும் மலரும் உங்கள் திருச்சி வானொலி.
2: குறள் அமுதம்
3: தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் 3 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சூழல் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கையில அந்த சூழலை சமநிலை செய்ய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அந்த முடிவை ஒருத்தர் மட்டும் எடுத்தா பார்த்தது ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி பண்ணின அந்த ஒரு விஷயம் உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சது. யார் அவங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு இப்ப சொல்ல இருக்கிறாங்க மெய்நாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் பசுமை போராளி காலநிலை நீதிக்கான இளைய தலைமுறையின் குரலாக விளங்கும் கிரேட்டா துன்பர்க். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலங்களில் உலகத்தை விழித்தெழச் செய்தது ஓர் இளம் மாணவியின் குரல். ஸ்வீடன் நாடாளுமன்றம் முன் தனியாக ஒரு பலகையுடன் அமர்ந்திருந்த அந்த சிறுமிதான் கிரேட்டா துன்பர்க். அவரது துணிவு, உறுதி மற்றும் சமரசமற்ற காலநிலை நடவடிக்கைக்கான கோரிக்கை அவரை தனிப்பட்ட போராளியிலிருந்து உலகளாவிய இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. இளம் தலைமுறையின் சக்திக்கு அவர் ஒரு உயிர்ப்புள்ள சின்னமாக விளங்குகிறார். 2003ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் நகரில் பிறந்த கிரேட்டா சிறு வயதிலேயே சூழல் பிரச்சனைகளை ஆழமாக உணர்ந்தார். 8 வயதில் பள்ளியில் காலநிலை மாற்றம் பற்றி கேட்டபோது அதனை பெரியவர்கள் அவசர பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு ஆஸ்பர்ஜர்ஸ் சிண்ட்ரோம் என்ற ஆட்டிசம் தொடர்பான நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அதனை குறையாக பார்க்காமல் அதுவே தன் மிகப்பெரிய வலிமை என அவர் கருதினார். உண்மை தெளிவாக இருந்தால் அதற்கேற்ப செயல் இருக்க வேண்டும் என்ற அவரது நேர்மையான சிந்தனை அவருக்கு வலிமையையும் ஒருமைப்பாட்டையும் அளித்தது. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 15 வயதிலிருந்த கிரேட்டா ஒரு துணிச்சலான முடிவெடுத்தார். ஸ்வீடன் நாடாளுமன்றம் முன்பு காலநிலைக்காக பள்ளி வேலை நிறுத்தம் என்ற பலகையோடு அமர்ந்து போராடத் தொடங்கினார். முதல் சில வாரங்கள் அவர் தனியாக இருந்தார். பலர் அவரை இகழ்ந்தனர், சிலர் அவளை புறக்கணித்தனர். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. அவரது உறுதி மற்ற மாணவர்களையும் ஊக்குவித்தது. சிறிது காலத்திலேயே இது உலகளாவிய இயக்கமாக வளரத் துவங்கியது. 2018

இறுதிக்குள் கிரேட்டாவின் போராட்டம் உலகம் முழுவதும் பரவியது. மாணவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிக்கு செல்லாமல் கால நடவடிக்கைக்காக குரல் கொடுக்க தொடங்கினர். 2019 செப்டம்பர் 20 அன்று 150 மேற்பட்ட நாடுகளில் 4 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட குளோபல் கிளைமேட் ஸ்ட்ரைக் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சூழல் போராட்டமாக அமைந்தது. கிரேட்டா தனது உரைகளால் உலக தலைவர்களுக்கு நேரடியாக சவால் விட்டார். ஐநா காலநிலை உச்சி மாநாட்டில் அவர் எழுப்பிய ஹவ் டேர் யூ என்ற கேள்வி உலகத்தை அதிர்ச்சியுறச் செய்தது. அதேபோல் உலக பொருளாதார மன்றத்தில் நம் வீடு தீப்பற்றி எரிவது போல நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற அவரது கூற்று உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அவரது உரைகள் அரசியல் மரியாதை மொழியை தாண்டி உண்மையை நேரடியாக வெளிப்படுத்தின. கிரேட்டாவின் எழுச்சி விமர்சனங்கள் இன்றி இருக்கவில்லை. இளம் வயது, அதிக தீவிரம், உணர்ச்சி மிகுதி போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டன. சிலர் அவரை தனிப்பட்ட முறையிலும் தாக்கினர். ஆனால் அவர் அமைதியாகவும் உறுதியோடும் பதிலளித்தார். நான் பிரபலமாக இருப்பதை பற்றி கவலைப்படவில்லை, காலநிலை நீதியை பற்றித்தான் கவலைப்படுகிறேன். கிரேட்டா துன்பர் ஒரு செயல்பாட்டாளரை கடந்த ஒரு சின்னமாக மாறிவிட்டார். இன்றைய முடிவுகள் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை தீர்மானிக்கும் என்பதை அவர் நினைவூட்டுகிறார். சிறியவர் என்று யாரும் இல்லை, மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதவர் என்று யாரும் இல்லை என்ற அவரது செய்தி உலகம் முழுவதும் இளைஞர்களை செயல்பட தூண்டுகிறது. கிரேட்டாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. காலநிலை மாற்றம் ஓர் அறிவியல் பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு நெறிமுறை பொறுப்பு. அவர் எச்சரிக்கிறார், இன்னும் நேரம் இருக்கும் போதே நாம் விழித்தள வேண்டும். அவரது குரல் இன்று உலகெங்கும் ஒலிக்கிறது. பூமியை காப்பது நம் கடமை, அது நம் எதிர்காலம். ஆகவே என் அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் கிரேட்டா துன்பர்க் அவரின் வழிவற்றி நடந்து செயல்பட்டால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி. முதலில்
1: தோல்வி கிடையாது தோழா, நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் மோகன்குமார் அவர்கள்.
2: வாடா ஸ்ரீதர். ஏண்டா ஸ்ரீதர், நீ திடீர்னு போன் பண்ணி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர சொன்ன, எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிது.
3: இதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு?
2: பின்ன என்னடா, கோயில் பக்கமே தலை வச்சு படுக்காதவன் நீ. அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு வாடான்னு கூப்பிட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுதான்.
3: அது இல்லடா ஈஸ்வர், கொஞ்சம் மனசு சரியில்லை. சரியாதான், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு கூப்பிட்டேன்.
2: சாரிடா ஸ்ரீதர், நீ இவ்வளவு விரக்தியா பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னடா ப்ராப்ளம் உனக்கு?
3: என்னோட அம்மா அப்பா என்னை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாங்கடா.
2: நல்ல விஷயம் தானே, இதுக்கு போய் ஏன்டா வருத்தப்படுற?
3: ஏண்டா, என்னை பத்தி தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பேசினா நான் யார்கிட்ட போய் சொல்றது?
2: கோச்சுக்காத ஸ்ரீதர், விளையாட்டுக்கு சொன்னேன். உனக்கு தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதே பிடிக்காது. அது மட்டுமா, உள்ளூர் சந்தையில விலை போகாத கத்திரிக்காய் வெளியூர் சந்தைக்கு போனா விதைக்கு கூட தேராதுன்னு வாதம் பண்றவன் நீ.
3: பின்ன நம்ம நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டிய கடமை நம்மளை போல உள்ள இளைஞர்களுக்கு உண்டுன்னு எப்பதான் இந்த சமுதாயம் உணரப்போகுதோ தெரியல.
2: நீ சொல்றது சரிதான்டா ஸ்ரீதர், லட்சக்கணக்கில் காசை செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போனா அவங்க சொன்ன சம்பளம் ஒண்ணு, ஆனா கொடுக்கற சம்பளம் ஒன்னா தான் இருக்குது. என்ன பண்றது, வேற வழி இல்லாம வாங்கின கடனை அடைக்கணுமேனு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு வேலை செய்யறவங்களும் உண்டு. இல்லாட்டி மன உளைச்சலுக்கு ஆளாகி வேலை செய்ய பிடிக்காம 3 மாசத்திலேயே திரும்பி வர்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க.
3: ரொம்ப கரெக்டா சொல்லிட்டடா ஈஸ்வர்.
2: அதெல்லாம் சரிடா, இப்ப நீ என்ன பண்ண போற? உங்க அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறியா, இல்ல உன்னோட கொள்கைப்படி நடக்க போறியா? என்னடா முடிவு எடுக்க போற?
3: என்னோட கொள்கை நிறைவேறணும்னா அந்த கடவுள் தான்டா ஒரு நல்ல வழியை காமிக்கணும்.
4: மரகதா, மரகதா.
5: என்னங்க, ஏன் திரும்பி வரீங்க? எதையாவது மறந்துட்டீங்களா?
4: ஆமா.
5: என்ன?
4: மரகதா, எதுக்கு நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா?
5: ஏங்க?
4: ஏன்னா வட்டிக்கு பணம் கொடுக்க யோசிச்சாங்கன்னா இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டாவது கடன் கேட்கலாம்ல.
5: ஏங்க, அந்த சாமிநாத அண்ணன் தான் உங்க பையன் வெளிநாட்டுக்கு போய் பணம் அனுப்புனான்னா மாசம் மாசம் வட்டியும் அசலுமா கொடுத்தா போதுன்னு சொன்னாரே, இப்ப என்ன வார்த்தை மாதிரி திடீர்னு இல்லைன்னா சொல்லுவாரு?
4: அதெல்லாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு, நொடிக்கு ஒரு செயல்னு மாறி போச்சு. சரி சரி, பத்திரத்தை கொடு.

0: என்னடா ஸ்ரீதர், மணி 10 ஆகுது, இன்னமும் ஆபீஸ் திறக்காம இருக்குது. நம்ம வந்த ஆபீஸ் கரெக்ட் தானே?
1: அதெல்லாம் கரெக்ட் தான்டா. இரு, அந்த வாட்ச்மேன் கிட்ட கேப்போம்.
0: வாட்ச்மேன் ஐயா.
2: என்ன தம்பி,
0: இந்த டிராவல்ஸ் ஏஜென்சி எப்ப திறப்பாங்க?
2: தம்பி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
0: புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கந்தரகோட்டையில இருந்து வர்றோம் ஐயா.
2: சரி சரி. ஓஹோ, வெளிநாட்டுக்கு போக பணம் கட்டிருந்தீங்களா?
0: இல்லங்க ஐயா, இப்பதான் பணம் கட்டலாம்னு வந்திருக்கோம்.
2: நல்ல வேலை தம்பி, நீங்க இன்னும் பணம் கட்டல. 3 நாளா பணம் கட்டினவனுங்கெல்லாம் பூட்டி இருக்க ஆபீஸ பார்த்து புலம்பிக்கிட்டு போறானுங்க. இது நல்ல கம்பெனி இல்ல தம்பி, எல்லாம் பித்தலாட்டம். நேத்து கூட போலீஸ் வந்து விசாரிச்சாங்க தெரியுமில்ல.
0: ஐயோ, என்னையா இப்படி சொல்றீங்க?
2: ஆமாப்பா, நடந்ததை தான் சொல்றேன். என்னமோ போ, உன் காசு நல்ல காசா போச்சு. ஓ போ, போய் வர பொழப்பு இருந்தா பாருங்க. வெளிநாடா வெளிநாடு.
3: ஏங்க, நம்ம பையன் வெளிநாடு போறத பத்தி உங்க சொந்தக்காரங்களுக்கு எது சொல்லணுமா?
4: இங்க பாரு மனவதம், ஒரு விஷயத்த மறந்துடாத.
3: என்ன?
4: கந்துஸ்டி பொல்லாதது. ஆமா, அதையும் பாத்துக்க.
3: அடாடாடாடா, தெரியாம சொல்லிட்ட சாமி, என்ன விட்டுடுங்க. இதுக்கு போய் இவ்வளவு நீள வசனமா?
5: அம்மா, படையபடி ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வெளிநாடு போற விஷயத்த யாருக்கும் சொல்ல வேணாம். அப்படி யாராவது கேட்டா திடீர்னு ஏற்பாடு ஆயிடுச்சு, அதனால சொல்லலன்னு சொல்லிடுங்க. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே?
4: மாணிக்கத்தோட மகனா குக்கா? ஏ ஸ்ரீதர், நீ சொல்றதாண்டா கரெக்ட்.
3: சரியா போச்சு, ரெண்டு பேரும் ஒண்ணு கூடியாச்சா? இனி என் பேச்சு எடுபடாதுப்பா, என் பேச்சு எடுபடாது.
0: ஏண்டா ஸ்ரீதர், உன்னோட நடவடிக்கையே ஆச்சரியமா இருக்குடா.
5: இதுல என்னடா ஆச்சரியம்?
0: அப்புறம் என்னடா, டிராவல் ஏஜென்சி கிட்ட பணம் கட்ட போனோம்.
5: ஆமா.
0: ஆனா பணம் கட்டல.
5: கரெக்ட்.
0: நீ எனக்கு தெரியாம வேற ஏஜென்சி கிட்டயும் பணம் கட்டன மாதிரி தெரியல.
5: ஆமாண்டா, உன்னோட யூகம் கரெக்ட் தான்டா.
0: நீயும் வெளிநாட்டு கிளம்பிட்டியடா, நானும் உன்னை வழி அனுப்ப வந்துட்டேன். ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா.
5: டேய் ஈஸ்வர், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான்.
0: என்னடா மறுபடியும் குழப்புற?
5: நான் ஒன்னும் குழப்பல, ரொம்ப தெளிவா தான் சொல்றேன். இந்த 50,000 நீ முதல்ல புடி.
0: நீ என்னடா சொல்ல வர்ற? எதுக்கு இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கற?
5: நான் வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா தானடா எனக்கு இந்த 150,000 தேவைப்படும்.
0: அடா பாவி, அப்போ நீ எங்கடா போற? மீதி 100,000 என்னடா செய்ய போற?
5: எல்லாத்தையும் உனக்கு நேரம் வரும்போது விவரமா சொல்றேன். இப்போதைக்கு என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாதுடா, பிளீஸ்.
0: சாரிடா. அடுத்தது நான் என்ன செய்யணும் அதை சொல்லுடா.
5: இந்த 50,000 நீ உன்னோட அக்கௌண்ட்ல போட்டுக்கடா. மாசா மாசம் 10,000 மட்டும் எடுத்து நான் அனுப்புனதா எங்க வீட்டுல கொடுத்துடு.
0: சரிடா, நீ சொல்றது போல நான் செஞ்சிடறேன். ஆனா எதையும் சொல்லாம போறத நினைச்சாதான்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. அதான் யோசிக்கிறேன்.
5: உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? பிளீஸ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுறா. எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
0: என்னமோப்பா.
3: ஏங்க, நம்ம புள்ள வெளிநாடு போய் நாளாகுது, பணம் அனுப்பிச்சுட்டு இருந்தா அதையும் அனுப்பல. எனக்கு மனசே சரியில்லைங்க. ஏங்க, நான் சொல்றது ஏதாவது உங்க கால விழுதா இல்லையா?
4: விழுவுது விழுவுது. நீதான் டிவி சீரியல்ல வர்ற பாட்டு மாதிரி தினம் பாடுறிய, பின்ன காதல விடாமலா இருக்கும். எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. வேணும்னா கேக்குறியா? ஏங்க, நம்ம ஸ்ரீதர் வெளிநாட்டுக்கு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு போன் பண்ணி பேசக்கூடவா? நேரம் இல்ல. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலங்க. ஊருக்கு போய் 5 மாசம்தான் பணம் அனுப்புனான், இப்ப அதையும் நிறுத்திட்டான். நீங்க என்னடா அண்ணா குத்துக்கள்ளி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன மரகதான், நான் சொன்னது கரெக்ட் தானே?
3: என்னோட புலம்பல் உங்களுக்கு கேலியா தான் இருக்கும்.
4: மரகதான், எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, வெளிநாடுன்னா அப்படித்தான் இருக்கும். அங்க அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டமோ விசாரிப்போம்.
3: என்ன உங்க, நம்ம பிள்ளைய நினைச்சா மனசு கஷ்டமா இருக்குங்க. பெத்த மனசு கேக்கலங்க. அவன் ஃப்ரெண்டு இந்த ஈஸ்வர் பைய அடிக்கடி வருவான், இப்ப அவனையும் காணோமேங்க.
4: ஏன் மரகதம், உன் மகன் தான் வெளிநாட்டுல இருக்கான், அதுக்காக மத்தவங்களுக்கு வேற வேலையே இருக்காதா?
3: அது இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா,
0: அம்மா அம்மா,
3: யாரு? எங்க ஈஸ்வர்?

0: குரல் மாதிரி தெரியுது.
1: நான் ஈஸ்வர் தாமா வந்திருக்கேன்.
0: வாப்பா வா ஈஸ்வர்.
2: வாயா
0: பாப்பா, நல்லா இருக்கியாப்பா?
1: இருக்கமா.
2: என்னப்பா ஈஸ்வர், இந்த பக்கம் ஆளையே காணோம், ஊர்ல தான் இருக்கியா?
1: இல்ல, நான் கரூர் வரைக்கும் போயிருந்தேன், அதான் இங்க வரல. ஆமா, ஸ்ரீதர் கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சா?
0: இல்லையப்பா.
2: ஈஸ்வர், அந்த லெட்டரை வாங்கிட்டு வாப்பா, யாருகிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாக்கலாம்.
0: அம்மா தாயே, நாத்தாமல மாறி என் பிள்ளைய நீதான் காப்பாத்தணும்.
2: கொஞ்சம் சும்மா இருக்கியா?
1: அம்மா, ஸ்ரீதர் கிட்ட இருந்துதான் லெட்டர் வந்திருக்குது.
0: அப்படியா? படிப்பா, என் மகன் என்ன எதுக்கானு முத படிப்பா.
1: இந்த படிக்கிறம்மா.
0: படிப்பா.
1: அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு, உங்களோட இனிய மகன் ஸ்ரீதர் எழுதி கொண்டது. முதல்ல என்ன மன்னிக்கவும், நான் வெளிநாட்டுக்கு சென்று கை நிறைய சம்பாதித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் எனக்கு வெளிநாடு செல்ல துணி கூட விருப்பம் இல்லை. இதை தங்களிடம் சொல்ல துணிவும் இல்லை. ஏன் என்றால், தாங்கள் என் பேச்சை கேட்கும் மனநிலையில் இல்லை என்பதே உண்மை. நான் இப்போது திருச்சியில் தான் தங்கி வேலை பார்த்து வருகிறேன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். நான் அடுத்த வாரம் ஊருக்கு வருகிறேன். மற்ற விவரங்களை நேரில் வந்து பேசிக்கொள்வோம். இத்துடன் ரூபாய் 50,000 டிடி அனுப்பியிருக்கிறேன். என் நண்பர் ஈஸ்வரை கேட்டதாக சொல்லவும். இப்படிக்கு உங்கள் மகன் ஸ்ரீதர். அம்மா கேட்டீங்களா, ஸ்ரீதர் திருச்சியில தான் இருக்கானா?
0: ஏங்க, நம்ம புள்ள திருச்சியில தாங்க இருக்கான். வாங்க, நாம திருச்சிக்கு போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க.
2: என்ன மிருகத, சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? அவன் தான் அடுத்த வாரம் வர்றேன்னு எழுதியிருக்கான்ல, அப்புறம் என்ன?
1: ஆமாம்மா, ஸ்ரீதர் வந்துடுவான், கவலைப்படாதீங்க.
0: இப்பதாப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு.
1: அம்மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. நானே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் உங்க பையன் ஸ்ரீதரை கையோட கூட்டி வந்திருக்கிறேன்.
3: அம்மா, நல்லா இருக்கீங்களா? அம்மாப்பா, நீங்க சௌக்கியமாப்பா?
2: சௌரி சாப்பா.
0: ஸ்ரீதர், என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? பக்கத்துல இருந்தும் இந்த அம்மாவை பார்க்கணும்னு தோணலையே அவனுக்கு.
2: வந்த பிள்ளைய வாசல்லையே நிறுத்தி வச்சுட்டு, அட வாப்பா உள்ள.
3: கண்ணை தொடச்சுங்கம்மா. ஏம்மா இடறீங்க? நான் தான் இப்ப வந்துட்டேன்ல.
1: ஆமா ஸ்ரீதர், வேலையெல்லாம் எப்படி இருக்குது?
3: கொஞ்சம் கஷ்டம் தாண்டா, சம்பாதிக்கிற வயசு, கஷ்டப்பட்டாதாண்டா நல்லா இருக்க முடியும்.
1: நீ சொல்றது சரிதான்டா ஸ்ரீதர்.
2: ஆமா ஸ்ரீதர், நம்ம நாட்டிலையும் அதுவும் நம்ம ஊர்லயே இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சிட்டப்பா.
3: சும்மா இல்லப்பா, காலையில 5 எழுந்திருச்சா, நைட்டு படுக்கிறதுக்கு 11 ஆயிடும். என்ன திட்டமிட்டு வேலை செஞ்சா நல்ல வருமானத்தை நாமளே உருவாக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, வெளிநாட்டில் முகம் தெரியாத மனிதர்கள்கிட்ட மொழி தெரியாமல் தவிச்சு நம்ம நாடே பரவாயில்லன்னு எத்தனை பேர் திரும்பி நம்ம நாட்டுக்கே வந்துட்டாங்க தெரியுங்களா? அதான் நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோமே. இதெல்லாம் தான்ப்பா என்ன வித்தியாசமாக யோசிக்க வச்சுச்சு. முயற்சி செஞ்சு பார்த்தேன், வெற்றியும் கிடைச்சிச்சு. என்னுடைய நேர்மையும் உண்மையான பேச்சும் அயராத உழைப்பும் தான்ப்பா எனக்கு கை கொடுத்தது. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறேன்.
1: ஆமாம் ஸ்ரீதர், இவ்வளவு பேசுறிய, நீ என்ன வேலை செஞ்ச கொஞ்சம் விவரமாக தான் சொல்ல, எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்ல.
3: ஈஸ்வர், நேர்மையாக செய்கிற எந்த வேலையும் நல்ல வேலை தான். உழைக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டாலே உயர்வான நிலைக்கு வந்துடலாம். என்ன, நம்மோட உழைப்பு உணவுக்காக மட்டும் இல்லாமல் உயர்வுக்காகவும் இருக்கணும், அவ்வளவுதான். என்னப்பா நான் சொல்றது சரிதானே?
2: ரொம்ப சரியாக சொன்ன ஸ்ரீதர். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. 8 தான் உழைக்கிற நேரம்னு நினைக்காம பார்ட் டைம் ஒர்க் பண்ணாதான் அதிக வருமானம் கிடைக்கும்னு உணர வச்சுட்டேன்.
1: ஸ்ரீதர், மொத்தத்துல தோல்வி கிடையாது, தோலான்னு சொல்ற.
0: சரி சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க. ஸ்ரீதர், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பாசி பயிர் பாயசம் வச்சிருக்கேன்.
3: அம்மா அசத்திட்டீங்கம்மா, ஒரு பொடி பிடிச்சிடுறேன்.
0: நிறைய சாப்பிடியா.
1: என்னம்மா அடுத்தபடியா, ஸ்ரீதருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற பொண்ணா பாத்துடலாமா?
0: அட போப்பா, என் பிள்ளைதான் நம்ம நாட்டிலேயே கை நிறைய சம்பாதிக்கிறான். நம்ம நாட்டுல கிடைக்காத பொண்ணா என்ன நான் சொல்றது?
4: இதுவரை தோல்வி கிடையாது தோழா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் மோகன்குமார் அவர்கள். நடிப்பு எம் சரவணன், எம் வசந்தி, சிவமுருகையன், எஸ் சுந்தர்ராஜ், எஸ் ஜான்சன் ஆகியோர்.

0: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி சொந்த பந்தங்கள் நாடகம். எழுதியவர் எஸ் சித்ரா அவர்கள்.
1: சார்
2: வாங்க. பொன்னுசாமி சார், ஏது இந்த பக்கம் காத்தடிக்குது?
1: அதுவா, இங்க ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தீபக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சான்னு கேட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். என்னம்மா கீதா, மருமக பொண்ணை பாத்திரலாம்ல?
3: என்னன்னு என்னைய போய் கேக்குறீங்க? அதான் அவங்க அப்பா இருக்காங்களே, அவரையே கேளுங்க.
2: சரி பொண்ணுசாமி, நல்ல பொண்ணு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, பாப்போம்.
1: சரி, ஜாதகம் போட்டோ கொடுங்க, உங்க எதிர்பார்ப்பு என்னங்கறதையும் அப்படியே சொல்லிடுங்க.
2: பொண்ணுசாமி, எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்ல, நல்ல குடும்பமா நல்ல பொண்ணா வேணும்.
3: ஆமாங்க அண்ணே, ஒரே பையனை தான் வச்சிருக்கோம். எங்களுக்கும் இங்க சொந்த பந்தங்கள் அதிகம். எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகிற மாதிரி நல்ல பொண்ணா வேணும்.
1: ஆமாமா, ஒரு இடம் இருக்குமா, பொண்ணும் நல்லா இருக்கும். வரட்டுமாமா?
3: சரிங்க அண்ணே.
4: ஏங்க, நம்ம பொண்ணு நிர்மலாவுக்கு வயசு 25 ஆயிடுச்சு. நீங்க பொண்ண பெத்தவர் மாதிரியா இருக்கீங்க, என்னமோ கவலையே இல்லாம இருக்கீங்க. நம்ம பொன்னுசாமி அண்ணனையாவது வர சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லி வைப்போம்.
5: சரி, நாளைக்கே வர சொல்றேன். ஹலோ, கோபால் பேசுறேன். நீங்க? ஓ, புரோக்கர் பொன்னுசாமியா? நல்லா இருக்கீங்களா? என்ன, நம்ம நிர்மலாவுக்கு மாப்பிள்ளை ரெடியா இருக்கா? அப்படியா,
4: வாங்க நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லுங்க.
5: சரி பொன்னுசாமி, நேர்ல வாங்க பேசிக்கலாம். சாயந்தரம் வாங்க.
4: ஏங்க, இப்ப பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு, நாமளா போனா நமக்கு மதிப்பு இல்ல. அவங்களா தேடிட்டு வர்றதுனால நாம கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம்ல. சரி சரி, இனிமே நீங்க எதுவும் பேச வேணாம், இத நான் பாத்துக்கிறேன்.
5: அடேங்க அப்பா.
1: கோபால் சார், கோபால் சார்.
5: அடட, பொன்னுசாமியா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
5: உட்காருங்க.
4: வாங்கண்ணே, ஏதாவது வேலைன்னாதான் வர்றீங்க, இல்லன்னா இந்த பக்கமே வரமாட்டேங்கிறீங்க.
1: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பல இடத்துல ஜோலி, அதான் வர முடியல.
5: சொல்லுங்க, என்னமா மாப்பிள்ள வீடு இருக்குதுன்னு சொன்னீங்களே?
1: ஆமாமா, ஒரு நல்ல இடம் இருக்கு, நல்ல குடும்பம், மாப்பிள்ள பெரிய வேலையில இருக்கார். நீங்க சரின்னு சொன்னா நிர்மலாவுக்கு பேசி முடிச்சிடலாம்.
4: என்னன்னா இது, நிர்மலாவுக்கு அதுக்குள்ளாரையா? அண்ணே, இப்பதான் அவ வேலைக்கே போறா, பாக்கவும் ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருக்கா, அதுக்குள்ள கல்யாணமான்னு.
1: நல்ல மாப்பிள்ள வர்றப்ப நாம தான் புடிச்சு போட்டுக்கணும், அதனாலதான் சொல்றேன். இந்தாங்க பையனோட போட்டோ, அவனோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, புடிச்சிருந்தா மேற்கொண்டு செய்வோம்.
4: எங்க மாப்பிள்ள போட்டோல நல்லாதான் இருக்காரு, வேலையும் பெரிய வேலை தான் சொல்றீங்க. மாப்பிள்ள ஒரே பையன்னு போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்ல. ஆனா
5: என்ன, ஆனா ஆவண்ணான்னு இழுக்கிற என்ன லதா, கிளியரா சொல்லு.
4: இல்லங்க, கடைசி வரைக்கும் பையன் அவங்க அம்மா அப்பா கூட ஒன்னாதான் இருந்தாகணும் இல்லையா?
5: ஆமா, அப்புறம் பையனோட இருக்காம?
4: இதோ பாருங்க, நீங்க சும்மா இருக்கீங்களா? அண்ணே, குடும்பம்லாம் எப்படி, நல்ல குடும்பம் தானே?
1: கவலையே படாதம்மா, ரொம்ப நல்ல குடும்பம்.
4: அத கேக்கலீங்க அண்ணே, ஒட்டு உறவுங்க. ஏன்னா நம்ம நிர்மலாவுக்கு நானும் அவ அப்பாவும் தான் சொந்தங்க. தனிப்பட்ட முறையில நம்ம நிர்மலா வளர்ந்துட்டதுனால சொல்றேன். பெரிய குடும்பம்னா
1: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவங்க குடும்பம் ஆலமரம் மாதிரி விருட்சமானது. ஆனா எல்லாரும் அவங்கவுங்க குடும்பம்னு இருப்பாங்க, ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒன்றுதான் சேர்ந்துருவாங்க, அவ்வளவுதான்.
4: ஐயோ, பெரிய குடும்பமா, என்னன்னே சொல்றீங்க.
1: பயப்படாதீங்கம்மா, யாருனாலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம நிர்மலா அங்க வாழ்க்கப்பட்டு போனா நிம்மதியா அவ பாட்டுக்கு இருக்கலாம், கவலையே படாதம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை தானே?
4: இல்லன்னு, எங்களை மாதிரி கொஞ்சம் சின்ன குடும்பமா இருந்தா பரவாயில்லன்னு பார்த்தேன்.
1: ஒன்னு புரிஞ்சுக்கம்மா, என்னைக்கும் சொந்த பந்தங்கள் தான் வேணும், ஒரு அவசரமான நேரத்துலதான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, இந்த இடம் வேண்டாம்னா வேற இடம் பாப்போம்மா.
4: இல்ல இல்ல இல்ல, பரவாயில்லன்னு, நாளைக்கு

0: நீங்க அவங்கள வர சொல்லுங்க, ஒத்து வந்தா பேசுவோம்.
1: சரிங்க, நான் கிளம்புறேன், நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு வரேன். வாங்க மனோ சார், இதுதான் கோபால் சாரோட வீடு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க எல்லாரும், வாங்க
0: வாங்க எல்லாரும், வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க.
2: அப்புறம் எங்களுக்கு எல்லாம் பிடிச்சு போச்சு. மத்தபடி உங்க எதிர்பார்ப்பு எல்லாம்?
3: நாங்க எதுவும் பெருசா எதிர்பார்க்கல. எங்களுக்கு தேவை ஒரு நல்ல மருமக பொண்ணு, அவ்வளவுதான். எங்க குடும்பத்தோட அனுசரணையா ஒத்து போறவளா இருக்கணும், அவ்வளவுதான்.
0: இல்ல கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. குடும்பம்னா நீங்க ரெண்டு பேரு மாப்பிள, அவ்வளவுதானே?
4: எங்க வீட்டுல அவ்வளவுதான், ஆனா எங்களுக்கு சொந்த பந்தங்கள் ஜாஸ்தி.
1: நான் அன்னைக்கே சொல்லலையா அவங்க குடும்பம் ஆலமரம் மாதிரி விருட்சமானதுன்னு?
3: ரொம்ப சந்தோஷம். இப்ப வெத்தலை பாக்க மாத்தி உறுதி பண்ணிக்குவோம், அடுத்த மாசத்துல திருமணத்தை நடத்திடுவோம். உன்னோட அம்மா தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல.
3: பொன்னுசாமி சார், நீங்க இருந்து பேசிட்டு வாங்க, எல்லாம் ஓகேனா நாளைக்கே உறுதி பண்ணிக்கலாம். அப்ப நாங்க போயிட்டு வர்றோம்.
1: சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க முடிவை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா லதாவுக்கு தான் ஏதோ நெருடலா இருக்கிற மாதிரி தெரியுது.
0: ஆமாங்க, நான் ஓபனாவே சொல்லிடுறேனே, ஏதோ சின்ன குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவரோட கூட பிறந்தவங்க, அந்த அம்மாவோட கூட பிறந்தவங்க, அப்படி இப்படின்னு ஏன் அப்பாடி நம்ம நிர்மலா எப்படி சமாளிப்பா?
2: லதா என்ன பேசுற நீ? நாம தான் சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம தனிச்சே இருந்துட்டோம். நம்ம பொண்ணாவது கூட்டு குடும்பத்துல இருக்கட்டுமே. ஏமா நிர்மலா, உன்னோட முடிவை சொல்லுமா நீ?
5: அப்பா, எனக்கு உங்க ரெண்டு பேரை விட்டா யாருமே இல்லாமையே விளந்துட்டேன்பா. அதனால சொந்த பந்தங்கள்லாம் என்னன்னே தெரியல. அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களாதான் தெரியுதுப்பா. ஓகேதான்பா.
2: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா. அப்புறம் என்ன பொன்னுசாமி சார்?
1: சொல்லுங்க சார்.
2: நாளைக்கே அவங்க வீட்டுக்கு நாம போறோம், பழம்பாக்கத்திலேயே மாத்திக்கிறோம். ஓகே தானே?
1: சரிங்க சரிங்க.
2: லதா, நீ இன்னுமே எதுவும் பேசக்கூடாது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
3: வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்.
4: வாங்க எல்லாரும் வாங்க, உட்காருங்க.
3: உங்க வீட்டம்மா தான் இன்னும் கொஞ்சம் யோசனையா இருப்பாங்க போல இருக்கு.
0: அதெல்லாம் இல்ல
3: சம்பந்தி, பெரிய குடும்பம்னு கவலைப்படாதீங்க.
0: அதுக்குன்னு சொல்லலைங்க, அவ தனியாவே வளர்ந்தவ, அதுதான் கொஞ்சம்.
4: சம்பந்தியம்மா நீங்க கவலையே படாதீங்க, நிர்மலா இனிமே எங்க பொண்ணு, போதுமா?
1: சரி சரி, ரெண்டு குடும்பங்களுக்கும் ஓகே ஆயிடுச்சு. புடிங்க வெத்தலைய கைமாத்திக்கங்க, அடுத்த மாசம் முத வாரத்துல கல்யாணத்தை வச்சிருவோம். ஓகே தானே?
3: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: எங்களுக்கும் முழு திருப்தி. சரி அப்போ நாங்க கிளம்புறோம்.
0: போயிட்டு வரோங்க.
2: லதா ஏறு ஏறு, பஸ்ல கூட்டம் கம்மியா தான் இருக்கு. அப்படி உட்காரு. ஆமா, எப்படியோ நம்ம நிர்மலாவுக்கு நல்ல குடும்பமா அமைஞ்சிடுச்சு. ஆனா நீ தான் இன்னும் முழு திருப்தி ஆகலன்னு நம்ம சம்பந்தி மாதிரியே கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தியா.
0: ஐயோ என்னங்க பண்றது, நான் எதிர்பார்த்ததே வேற. நச்சு புச்சுன்னு சொந்தக்காரங்க கூட்டம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். என்ன செய்யறது?
2: சரி விடு, எல்லாம் நன்மைக்கு தான். இந்த பாரு பஸ் என்ன வேகமா ஓட்டானுங்க பாத்தியா.
0: என்னடி பண்ணுவேன், இப்ப நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லுடி.

0: ஏமா, நம்ம தீபக்கோட அப்பாவுக்கு வேணும்னா போன் பண்ணுங்கம்மா. நமக்கு இப்போதைக்கு அவங்களை விட்டா வேற யாருமே இல்லம்மா.
1: சரிடி. ஹலோ, சம்பந்திங்களா? நான் தாங்க, நான் நிர்மலா உங்க அம்மா பேசுறேங்க. நாங்க வந்த பஸ்.
2: ஐயோ, அப்படியா? சரிம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உடனே ஒரு ஆம்புலன்ஸோட நானும் தீபக் வந்துடுறோம். நீங்க தைரியமா இருங்க.
1: டாக்டர், அவர் எப்படி இருக்காரு?
3: ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, பிளட் கொஞ்சம் நிறைய போயிருக்கு. இமிடியட்டா பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. குறைஞ்சது 5 யூனிட் ஆபத்து தேவைப்படும். அப்புறம் கட்டாயம் ஆபரேஷன் செஞ்சாவணும். எல்லா செலவும் சேர்த்து குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் வந்துடும்.
1: ஐயோ நிர்மலா, என்னடி பண்றது? பிளட்டுக்கு எங்க போறது? பணத்துக்கு என்னடி பண்றது?
2: சம்பந்திமா, இனிமே நாங்க வந்துட்டோம்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க சொந்தங்க எல்லாத்துக்கும் தீபக் போன் பண்ணி வர சொல்லிருக்கான். தோ ஒவ்வொருத்தங்களா வர்றாங்க பாருங்க. தேவையான பிளட் கிடைச்சிடும்.
1: சம்பந்தி, உங்களை வாழ்நாள் முழுசும் மறக்கவே மாட்டோம்.
0: ரொம்ப தேங்க்ஸ் தீபக், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லாட்டி என்னால நினைச்சு பார்க்க முடியல தீபக்.
4: எப்படி எப்படி இவ்வளவு ஏற்பாடு எல்லாம் பண்ண நீ?
1: ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலங்க. எல்லாம் நம்ம சம்பந்தி பண்ணிட்டாருங்க. சொந்த பந்தம்லாம் எவ்வளவு அவசியங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க. என் மகன் நிர்மலா ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு இப்படிப்பட்ட குடும்பம் அமையறதுக்கு நாம தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. இனிமே நான் நிர்மலா பத்தி கவலையே படமாட்டேன். பொண்ணு சாமின்னு இந்த மாதிரி இடம் ஏற்பாடு பண்ணினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ண.
5: பரவாயில்லம்மா, அது என் கடமை. எப்படியோ சொந்த பந்தங்கள் எவ்வளவு அவசியங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும்மா. ரொம்ப சிறப்பா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு.
6: ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சம்பந்தி, அப்போ நாங்க கிளம்புறோம். எங்க பொண்ணு நல்லா பாத்துங்க சம்பந்தி.
1: அதெல்லாம் நாம இனிமே கவலையே பட வேணாம். நிர்மலா இனிமே அவங்க பொண்ணு, நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க.
5: சரிம்மா லதா, எப்படியோ இந்த சொந்த பந்தங்களோட நீங்களும் இப்ப இணைஞ்சிட்டீங்க.
1: இனிமே எங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தான். தனியா இருந்த எங்களுக்கு இவ்வளவு சொந்த பந்தங்களை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி.
7: இதுவரை சொந்த பந்தங்கள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் சித்ரா அவர்கள். நடிப்பு ஓ எஸ் ஸ்ரீனிவாசன், எஸ் ஏ தர்மநாதன், வீரசங்கர், லக்ஷ்மி பாஸ்கரன், வி ஜமுனா ராணி, ஜே ஜெயந்தி, விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோர். இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி

0: திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

நேயர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியோடு. எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1,00,000 அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஒபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று

0: மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: மனசுக்கு பிடிச்ச பழைய திரு இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலிருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் 1 மணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆட்டம் போட வைக்கும் அட்டகாசமான அதிரடி பாட்டு.
1: தாளம் போட வைக்கும் தரமான துள்ள

0: காதல் பாட்டு.
1: தினமும் காலை 10 மணிக்கு உங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல.
0: ஆமாங்க, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தினமும் காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு.
2: அடிக்கிற அடிக்கல் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம்.

காலத்தை வென்ற காவிய கானங்களை நேர்களின் கடித வரிவிருப்பகானங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அன்பே வா திரைப்படத்திலிருந்து பாடல். விருப்பம் கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, ஜெயசுதன், முத்து, அருண், கண்ணன், சிவகாமி, குருபிரியா, பிரணித், நல்லுசாமி, வீரமுத்து, பெரியக்காள் ஆகியோர்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சிதம்பரம் கலியமூர்த்தி சாந்தி கலியமூர்த்தி சரண்யா சுகன்யா ஹர்ஷா மாதினி ரேகா நிர்மலா தீரா தீரன் திவ்யபாரதி அகரன் ஆகியோர் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மணி 11 நிமிடம். திருச்சிராப்பள்ளி முதல்நிலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திர, தமிழினி தருண், இமை அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா ஆகியோர்.

ஒரு மணி 15 நிமிடம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் ஆகியோர்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட மாறாய் எந்தன் விருந்த.

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலை கூட்டம் ஒன்று.

கருப்பு வெள்ளை கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரமித மதுர கீதம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சியினி எங்கள் தங்கள் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் அண்ணா வளைவராஜா, மேலமாங்கவண்ணம் தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், மாரியப்பன் ஆகியோர்.

1:24. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் இழுப்பூர் சோமசேகர், வசந்த் ரேஷ்மணி, நிஷாந்தி, சொக்கப்பேட்டை கேஜேஎஸ், சஞ்சய் ஆகியோருக்கான விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது.

அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz. நிகழ்ச்சியில் இனி கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் பெட்டவாய்த்தலை நந்தகோபால்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

8:38 திருச்சிராப்பள்ளி முதலில் வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் ஒலிக்கழிக்கும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி. சுஷீலா பாட கேட்கலாம்.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு

0: உங்க தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
1: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
0: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
3: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
0: அட
2: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒரு மணி

0: 1:40. திருச்சிராப்பள்ளி முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது தேனிலவு திரைப்படத்திலிருந்து பாடல். கண்ணதாசனின் அழகிய வரிகளில் எம் ராஜா இசையமைத்து பாடியிருக்கும் பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமா?
1: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா,

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர், சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த

0: பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தையடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
1: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவை ஒட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களிலிருந்து வந்த வியாபாரிகள் உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: தமிழகம் முழுவதும் நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாயவிலைக் கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பை ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2,729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதை அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: இணைந்திருக்கிறோம். வழங்கும் திருச்சி வானொலி.

0: நேயர்களே, எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ்

0: இருபத்தி நிமிடம். இணைந்திருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று முந்திரி தோட்டத்தில் சிறுவிடை கோழி பண்ணை நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர் ஆர் அண்ணாதுரை அவர்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய 7 ஏக்கர் முந்திரி தோட்டத்தில் கடந்த 6 வருடமாக சிறுவிடை கோழி வளர்ப்பை சிறப்பாக செய்து வருகிறார். அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்களில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் உற்பத்தி செய்யக்கூடிய கோழியை பெரும்பாலும் குஞ்சாகவே விற்பனை செய்து வருகிறார். கறிக்காக சிறுவிடை கோழியை விற்கும் பொழுது 5 முதல் 6 மாதங்கள் காத்திருந்துதான் வருமானம் எடுக்கலாம். ஆனால் குஞ்சாக விற்பனை செய்யும் பொழுது மாதா மாதம் வருமானம் எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், தாய்மை குணமும் அதிகம். அதே போல இதை வளர்ப்பதால் நமக்கு வருமானமும் அதிகம். ஆம், இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சிறுவடை நாட்டுக்கோழி வளர்ப்பை முந்திரி தோட்டத்தில் எவ்வாறு வளர்த்து வருகிறார், தன்னுடைய அனுபவங்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார், பல்வேறு விதமான கேள்விகளுடன் இணைகிறார் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: வணக்கங்க. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து வறட்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
3: ஆமாங்க.
2: இப்போ பயிர் அப்படின்றது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வருமானம் தரக்கூடிய மாதிரியான பயிர்கள்ன்றது ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் விவசாயிகள் பொதுவா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க?
3: அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முந்திரி தான் பிரதான விவசாயமா இருக்குது. அதிக அளவில் முந்திரி தாங்க பயிரிடுறாங்க.
2: சரி, இப்ப நீங்க வந்து ஒரு விவசாயியா இந்த தொழிற்குள்ள எவ்வளவு நாள் இருக்கீங்க? இதுல
3: பரம்பரையா விவசாய குடும்பத்துல வந்து வந்தவங்க. இப்பதாங்க ஐயா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால விவசாயத்துல முந்திரியில வேற என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்துட்டு நாட்டுக்கோழி வளர்த்த சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நாட்டுக்கோழி பண்ண இப்ப கடந்த 6 வருஷமா வச்சு நம்ம வளர்த்துட்டு இருக்கணுங்க ஐயா.
2: முந்திரி தோட்டத்திலேயே நாட்டுக்கோழி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க?
3: ஆமாங்க ஐயா.
2: முந்திரி தோட்டம் எத்தனை வருஷம் முந்திரி தோட்டங்க?
3: 30 வருஷத்துக்கு முன்னால வச்ச முந்திரி தோட்டங்க. அது மரம் எல்லாம் பெரிய பெரிய மரமா இருக்கும், சின்ன சின்ன மரமும் இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் பெரிய மரம் எல்லாம் வெட்டிட்டு புது மரம் கூட வச்சிருப்போம்.
2: சரி,
3: மொத்தம் 7 ஏக்கர் நம்ம பண்ண இருக்கிறது. இந்த 7 ஏக்கருமே ஃபுல்லா முந்திரி தாங்க. அந்த முந்திரில தான் மேச்சல் முறையில நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் ஐயா.
2: சரி, இப்ப முந்திரி எல்லாம் வச்சிருந்தோம்னா வருஷத்துக்கு எத்தனை வாட்டி நம்ம அதுல அறுவடை எடுக்க முடியும்?
3: ஒரே ஒரு முறை தாங்க.
2: அப்ப நம்ம அந்த 1 வருஷம் நம்ம காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு வருமானத்துக்கு. அப்ப நம்ம அப்பப்ப தேவைக்கு ஏதோ பொருளாதாரத்துக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அந்த நாட்டுக்கோழியை தேர்ந்தெடுக்கிறீங்க.
3: சரியா சொன்னீங்க, கரெக்ட் தாங்க.
2: நாட்டுக்கோழிக்குள்ள போகலான்ற முடிவு எடுத்துட்டீங்க, அதுக்கு ஏதாவது பயிற்சி எரிச்சு போய் எடுத்தீங்களா?
3: ஆமாங்க ஐயா. நம்ம அரியலூர் மாவட்டத்துல சோழமாதேவியில கேவிகே இருக்குதுங்க ஐயா. அங்கதான் வந்து 2019 நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி பயிற்சி கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டு அங்க போயிருந்தேங்க. முதுநிலை விஞ்ஞானி மிஸ்டர் அழகு கண்ணன் அவரு தாங்க ஐயா நமக்கு எல்லாம் வழிகாட்டுதெல்லாம் பண்ணி பயிற்சி கொடுத்தாருங்க. சர்டிபிகேட்லாம் கூட கொடுத்தாருங்க. முனைவர் நடன சபாபதியும் இருந்தாருங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு தாங்க நமக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. அதன் பிறகு நாட்டுக்கோழி பண்ண வளர்க்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அது அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னையில மாதாவரத்துல ஆனுவாஸ் ஆராய்ச்சி மையம் நாட்டுக்கோழிக்காக இருக்குதுங்க. அவங்களும் வந்துட்டு டாக்டர் ரிச்சர்ட் அவர் வந்துட்டு நம்ம பண்ணை வந்து பாத்துட்டு வசந்தி மடம் வந்து பாத்துட்டு சிறப்பா இருக்குது, நாட்டுக்கோழி வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, வேற எந்த இனத்தையும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. அவங்களும் ரொம்ப ஆர்வமா பண்ணாங்க. அதனால இப்ப நம்ம நாட்டுக்கோழி பண்ண இப்ப நல்ல முறையில போயிட்டு இருக்குதுங்க ஐயா.
2: சரி,
3: அவங்க வழிகாட்டுதல் பேர்ல நாட்டுக்கோழி பண்ண நல்லா போயிட்டு இருக்குங்க.
2: சரி, ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழியோட ஆரம்பிச்சீங்க?
3: 80 குஞ்சுல தாங்க ஐயா ஆரம்பிச்சோம் நம்ம.
2: எத்தனை குஞ்சு வாங்கினீங்க?
3: 1 மாசத்துக்கு குஞ்சு வாங்குங்க.
2: ஒரு மாசம் குஞ்சு இது பண்றீங்க?
3: நமக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு நாளே குஞ்சு நமக்கு எப்படி வளர்ப்பு முறை தெரியாதுங்க. அதனால வேண்டி நம்ம 1 மாசத்துக்கு குஞ்சா தான் நம்ம ஆரம்பிச்சோம். சரி, 1 மாசத்துக்கு குஞ்சா இருக்கணும்னு சொல்லி அதுலதான் ஆரம்பிச்சோம். இப்ப வந்துட்டு 1 மாசத்துக்கு 2000 to 3000 வரைக்கும் நம்ம ஒரு நாளே குஞ்சு 1 மாசத்துக்கு குஞ்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
2: நீங்க வந்து குஞ்சுகளாவே தான் குடுக்கறீங்க, இறைச்சிக்குன்னு கொடுக்கறது இல்ல?
3: இறைச்சிக்குன்னு கொடுக்கறது இல்லை ஐயா.
2: ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? இறைச்சிக்குன்னு கொடுக்க வேணாம், குஞ்சுகளா கொடுப்போம், அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க?
3: இதெல்லாம் அதிக லாபம் கிடைக்குதுங்க.
2: நீங்க இறைச்சி கொடுத்து பாத்தீங்களா?
3: கொடுத்து பார்த்தங்க. இது என்ன மாசம் மாசம் நமக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா இறைச்சிக்கும் போது 5 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. அது இல்லாத இறைச்சி வந்து சில நாட்கள்ல வந்து இந்த புரட்டாசி மாசம் அந்த மாதிரி மாசத்துலாம் வந்துட்டு இறைச்சியினுடைய விலை வந்து கம்மியா போகும். அப்ப அதுக்காக முடிவு பண்ணி இப்ப 1 நாளைய குஞ்சு இல்ல 1 மாசத்துக்கு குஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் முடிவு பண்ணி நல்லா போயிட்டு இருக்குதுங்க.
2: சரி, என்னென்ன ரகங்கள் நீங்க வச்சு பராமரிச்சிருக்கீங்க, எது உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க?
3: சிறுவிடை நாட்டுக்கோழி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது.
2: வெறும் சிறுவிடை?
3: சிறுவிடை மட்டும்தான். இது நம்ம முன்னோர்கள் வச்சிருந்ததுதான். சிறுவிடைன்னு பெருசா ஒண்ணு இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தது தான். அதை அப்படியே நல்லா செப்பரேட்டா பண்ணி வச்சிருக்காங்க.
2: 80 குஞ்சோட ஆரம்பிக்கும் போது சும்மா சாதாரணமா ஆரம்பிச்சிருப்பீங்க?
3: ஆமாங்க.
2: இப்ப ஷெட்டு கிட்ட எல்லாம் போட்டிருக்கீங்க?
3: ஷெட்டு போட்டுருக்கீங்க.
2: எவ்வளவு பெருசு ஷெட்டு?
3: 20-80 ஷெட்டு போட்டுருக்காங்க. அது இல்லாம அந்த 7 ஏக்கர் முந்திரி சொன்னாங்க, 7 ஏக்கர் நம்ம ஓன் முந்திரி தாங்க. அதுல ஃபுல்லாவே பென்சில்

0: மழை காலத்திலும் சரி, இதுவே காரம் தன்மை அதிகமா இருக்கத்தால மழை காலத்துக்கும் சரியா வருதுங்க, வெயில் காலத்திலயும் வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கத்தால வெயில் காலத்துக்கும் சரியா வருதுங்க. சோ இப்படிதான் நம்ம நம்ம வந்து பண்ணிட்டு
1: இருக்கிறோம். இப்ப இதை எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம குடுக்கிற மாதிரி இருக்கும்?
0: 15 நாளைக்கு ஒரு தடவை நாங்க ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, வருஷம் ஃபுல்லா கொடுத்துருக்கோம்.
1: கோழிக்குனா எவ்வளவு? இப்ப 1 மாசம் குஞ்சுகள் மாதிரி இருந்தா அதுங்களுக்கும் கொடுப்பீங்களா?
0: 1 மாசத்துக்கு மேல உள்ள குஞ்சுகள் எல்லாத்தையுமே கொடுக்கலாங்க.
1: 1 மாசத்துக்கு மேல இருக்கணும்.
0: ஆமா, 1 மாசத்துக்கு மேல. அது அது காரத்தொன்னும் அதிகமா இருக்கிறதால 1 மாசத்துக்கு கீழே இருக்கிற குஞ்சுகள் இது கொடுக்க கூடாதுங்க. 1 மாசம் கழிச்சு அதுக்கு மேல வர குஞ்சுகளுக்கு நம்ம இது கொடுக்கலாங்க.

0: சரிங்க. இப்ப அந்த ஒரு மாசத்துக்கு மேல இருக்கிறதுக்கு ஒண்ணுத்துக்கு எவ்வளவுன்னு கொடுக்குறீங்க? அளவு ஏதாவது
1: இல்ல, அவ்வளவு. நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ல கலந்து ஊத்தி வச்சிருவோம், வாட்டர்ல ஊத்தி வச்சிருவோம், அது வந்து குடிச்சுக்கோங்க. குடி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. மூணு நாள் வச்சிருந்தோம்னா மூணு நாள் அதுவே குடிச்சுக்கும்.
0: சரிங்க. இப்ப அதே மாதிரி இந்த உடம்புல எல்லாம் தேமல் இந்த இதெல்லாம் வரும்ல, பூச்சிங்க எல்லாம் வரும்ல, அதெல்லாம் வருதா? அதெல்லாம் சமாளிக்கிறீங்களா?
1: இல்லைங்க, நம்ம பண்ணையில இருந்த வரைக்கும் வந்தது இல்லைங்க. அங்க சில வட்டார மொழியில கோழி பேன் அப்படிம்பாங்க, கோழி செல்லும்பாங்க. இது வந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அடை வைப்போம் கோழி முட்டையில வந்து அடை வைப்போம். அந்த அடையில வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னாக்க, அஞ்சு நாள் ஆறு நாள் தாய்மை குணம் ரொம்ப அதிகத்தாலும் அடையை விட்டு வெளியில எந்திரிக்காதுங்க. அப்படி அடையிலே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த எச்சத்துல வந்துட்டு உருவாகிறது தாங்க அந்த கோழி பேனுங்கிறது.
0: சரிங்க.
1: கோழி பேன் உருவாகாம இருக்கணும்னா அதுக்கு வந்து அடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, முளா ஒண்ணு வைப்பாங்க, காரம் முளா வச்சுப்பாங்க, ஒரு கறித்துண்டு ஒண்ணு வைப்பாங்க, இரும்பு துண்டு ஒண்ணு வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னாக்க, கறித்துண்டு வந்துட்டு அந்த அதுல இருந்து ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதா. கறித்துண்டு ஒரு முளா ஒண்ணு வச்சிருவாங்க, அது காரத்தன்மை அதிகமா இருந்தாலும் பூச்சி வராது.
0: சரி.
1: இரும்பு துண்டு ஒண்ணு வைப்பாங்க, அது எதுக்குன்னாக்க, இந்த இடி இடிச்சதுனாக்க முட்டைக்கு எதுக்கு ஃபால்ட் வராம இருக்கிறதுக்காக அந்த இரும்பு துண்டு வைப்பாங்க. நம்ம அப்படியே ஃபாலோ பண்றதால இந்த மாதிரி கோழி பெண் வர்றது இல்லைங்க. இன்கேஸ் அப்படி வந்துட்டா கூட நம்ம வசம்புன்னு இருக்குது, அதிகமா இயற்கை வைத்தியம் இருக்குதுங்க. வசம்பு வந்துட்டு ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் வசம்ப நல்லா நசுக்கி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணில உள்ள போட்டு நல்லா கரைச்சி விட்டு இந்த கோழிகளை எடுத்து ரெண்டு டைம் மூணு டைம் முக்கி நீங்க வெளியில வெயில விட்டீங்கன்னா போதுங்க, அந்த கோழி பெண்ல இருந்து உடனே காப்பாத்திடலாங்க.
0: பொதுவா வந்து ஒரு சிலர் வந்து வெறும் கொட்டகை போட்டு வெறும் இது மாதிரி பரண்ல இதெல்லாம் அமைச்சு அங்கேயே வளர்ப்பாங்க, மேய்க்கிறதுக்கு இவ்வளவு இடம் இருக்காது.
1: சரிங்க.
0: ஆனா உங்கள்ட்ட இடம் இருக்கு, அதனால நீங்க இவ்வளவு தூரம் வெளியில வந்து இந்த தோட்டத்துல மேய விட்டு அந்த மாதிரி செய்யறீங்க நீங்க.
1: சரி.
0: அப்படி இருக்கும் பொழுது வெளியில மேய்ச்சலுக்கு விட்டு இந்த மாதிரியான வளர்ப்பது சிறப்பா இருக்குங்களா, இல்ல இருக்கிற கம்மியான இடத்துல வளர்க்கறாங்களா அதுவே பரவாயில்லையா இருக்குங்களா, எது சிறப்புன்னு நினைக்கிறீங்க?
1: இல்லைங்க, சிறுவிடை நாட்டுக்கோழியை பொறுத்தளவு உள்ளுக்குள்ளே வச்சு வளர்க்கறது சரியான முறை கிடையாதுங்க, அப்படி வளர்க்கவும் முடியாதுங்க, வளர்த்தாதான் பிரச்சனை நிறைய வருங்க. இது வந்து ஏன்னா வெளியில மேய்ஞ்சி சீச்சி பொறுக்கி மேய்ஞ்சி பழக்கப்பட்ட கோழிங்க, இது இந்த ரகமே அப்படிதாங்க. சோ கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் அட்லீஸ்ட் ஒரு பத்து சென்ட் இருந்தா கூட சரிங்க, வெளியில விட்டு அது பறந்து போய் மண் குழியலுமாங்க, மண் எல்லாம் அள்ளி மேல போட்டுக்குங்க. அதாவது வந்து வெயில் காலத்தெல்லாம் வந்து தண்ணி விட்டு வச்சிருவோம், அப்ப வந்து என்ன பண்ணணும்னாக்கா மண் எல்லாம் ஈர மண் அள்ளி மேல போட்டுக்கும். மீன்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா தன்னை தானே குணப்படுத்திக்குது, உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணிக்குதுங்க. இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டுக்கோழி வளர்க்க முடியுங்க. கொட்டகை முறையில உள்ளுக்கு அடைச்சி வச்சு இந்த நாட்டுக்கோழி வளர்க்க முடியாதுங்க, எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச என்ன அனுபவத்துல கொட்டகை முறையில வளர்க்க முடியாதுங்க.
0: இப்போ உங்கள்ட்ட இப்ப நீங்க அந்த குஞ்சுகள் இது பண்றது எல்லாம் அடக்காக்குறதெல்லாம் கோழிகளே தான் பண்ணதா, இல்ல நீங்க ஏதாவது இது வச்சிருக்கீங்களா, செயற்கை முட்டை பொறிப்பான் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல முட்டை பொறிப்பான் இருக்குது, எங்கு பட்டணம் மட்டும் இருக்குது, அஞ்சு இங்கு பட்டணம் வச்சிருக்கிறோம், முன்னூறு முட்டை உள்ள எங்கு பட்டணம் வச்சிருக்கிறோம். கமர்ஷியலா பண்ணும் போது இங்கு பட்டணம் வச்சுதாங்க நம்ம பண்ண முடியும்.
0: இப்போ ஒரு வெற்றிகரமா ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வச்சு அதுல இருந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நிறைய பேருக்கு வெளியில கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த சிறுவடை கோழி வளர்ப்புல வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கீங்க. இது சும்மா விவசாயிகளுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, அவங்க ஏதாவது உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்கலாங்க?
1: 9444531485 இந்த நம்பர்ல தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதன் மூலமா அந்த கேக்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எடுக்கக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். இல்லத்தரசிகளுக்காகட்டும் இல்ல வீட்டிலே இருக்கிறவங்களுக்காகட்டும் உங்களுடைய பண தேவையை வந்து நீங்களே வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். அப்படின்னாக்க நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. 10 கோழியிலிருந்து 50 கோழி வரைக்கும் நீங்க தாராளமா வளர்க்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் அஜய் நாட்டுக்கோழி பண்ணை அரியலூர் மாவட்டம் யூடியூப்ல போட்டா கூட வந்துடும், அதுல இருக்க நம்பர் எடுத்து நீங்க கால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை முந்திரி தோட்டத்தில் சிறுவடை கோழி வளர்ப்பு, ஆம் குஞ்சுகளுக்காக கோழியை வளர்க்கும் பொழுது அந்த தாய் கோழியை பராமரிக்கும் பொழுது என்னென்ன கவனத்தில் கொள்ள வேண்டும், வெயில் மழை புயல் என அனைத்தையும் தாங்கி வளரக்கூடிய சக்தியை அந்த சிறுவிடை கோழிக்கு கொடுக்க வேண்டுமானால் அதற்குண்டான மூலிகை தண்ணீரை அவ்வப்போது கொடுத்து வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக குறைந்த செலவில் கூடுதல் வருமானம் எடுப்பதற்கு சிறுவிடை கோழி வளர்ப்பை போல் ஒரு தொழில் இல்லை என்று பல்வேறு விதமான அனுபவ கருத்துக்களை நம்மிடையே இதுவரை பகிர்ந்து கொண்டார் அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர் ஆர். அண்ணாதுரை அவர்கள். உடன் உரையாடினார் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர்.

0: இன்றைய மலரில் திருச்சி அஞ்சல் துறையின் பார்சல் சேவை விரிவாக்கம், தமிழக மாணாக்கருக்கான கல்விக்கடன் மற்றும் மருத்துவமனைகளில் நலம் ஏஐ செயலி வசதி, உலக தாய்ப்பால் வாரம், தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழக விருதுகள், பிளாஸ்டிக் ஒழிப்பு இருசக்கர வாகன விழிப்புணர்வு, பிரதமரின் வத்சல்யா திட்டத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் தேர்வு, உலக ஹெப்படைட்டிஸ் தினம், உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தின் கீழுள்ள அனைத்து தலைமை மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்களில் வெளிநாட்டிற்கான பார்சல் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. திருச்சி முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு என் பிரகாஷ் இதுகுறித்து தெரிவிக்கையில்,
1: இந்திய அஞ்சல் துறை உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு சர்வதேச தபால் மற்றும் பார்சல் சேவைகளை சிறப்பாக வழங்கி வருகிறது. பாதுகாப்பு, நம்பகத்தன்மை மற்றும் குறைவான கட்டணம் ஆகியவற்றின் சிறந்த ஒருங்கிணைப்பாக இந்த சேவைகள் விளங்குகின்றன. மாணவர்கள் அனுப்பும் கல்வி சான்றிதழ்கள், நிறுவனங்களின் வணிக ஆவணங்கள், சிறு தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் அனுப்பும் பொருட்கள் ஆகியவற்றை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அனுப்புவதற்கு இந்திய அஞ்சல் துறையின் ஸ்பீட் போஸ்ட் மற்றும் சர்வதேச பார்சல் சேவைகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் இந்த சேவை தற்பொழுது அனைத்து தலைமை மற்றும் துணை அஞ்சல் நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், தெப்பக்குளம், அரியலூர் மற்றும் கீழப்பழூர் துணை அஞ்சலக நிலையங்களில் பார்சல்களை தரமான முறையில் அஞ்சலகங்களில் பேக்கிங் செய்து வழங்கும் சிறப்பு வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தனியாக பேக்கிங் செய்ய வேண்டிய அவசியமின்றி ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளையும் எளிதாக பெற முடியும். பல தனியார் நிறுவனங்களை விட மிக குறைவான கட்டணத்தில் சர்வதேச பார்சல் சேவைகளை வழங்கி வருகிறது. உதாரணமாக அமெரிக்காவிற்கு 500 கிராம் எடையுள்ள ஒரு பார்சலை இந்திய அஞ்சல் துறையின் இன்டர்நேஷனல் டிராக்டு பேக்கெட் சர்வீஸ் ITPS மூலம் வெறும் ₹843 தபால் கட்டணத்தில் அனுப்ப முடியும். ITPS சர்வீஸ் தற்பொழுது 135 நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேவையின் மூலம் அதிகபட்சமாக 5 கிலோ எடையுள்ள பார்சல்களை பாதுகாப்பாகவும் குறைந்த கட்டணத்திலும் அனுப்ப முடியும். டாக்கர் நிராயத் கேந்திரா DNK சேவை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், கைவினை கலைஞர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் இணைய வழி விற்பனையாளர்கள் அவர்களது வணிகப் பொருட்களை உலக நாடுகளுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்பட்ட பல்வேறு வணிகப் பொருட்களை இந்திய அஞ்சல் துறையின் மூலம் பாதுகாப்பாகவும் மிக குறைவான கட்டணத்திலும் அனுப்ப முடியும். சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் தபால்களின் பயண நிலையை டிராக்கிங் வசதி மூலம் இணையத்தில் எந்த நேரத்திலும் கண்காணிக்க முடியும். எனவே வெளிநாடுகளுக்கு ஆவணங்கள் அல்லது பார்சல்கள் அனுப்ப வேண்டிய தேவையுள்ள பொதுமக்கள் தங்களுக்கு அருகிலுள்ள தலைமை அஞ்சல் நிலையம் அல்லது துணை அஞ்சல் நிலையம் ஆகியவற்றை அணுகி இந்திய அஞ்சல் துறையின் தரமான, நம்பகமான மற்றும் சிக்கனமான சர்வதேச சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் கல்வி கடனை நேற்று வழங்கி பேசிய மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தமிழக அரசின் நலன் ஏஐ செயலியை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளார்.
2: மேற்படிப்புக்காக மாணவர் மாணவியர் போகணும், படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்வி கடன் திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். கூடிய விரைவில் 20 லட்சம் வரைக்கும் எந்தவித கொள்ளாற்றலும் இல்லாம நம்ம மாணவர்கள்லாம் கல்வி கடன் பெற முடியும். மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். PM வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல போர்ட்டல் இருக்கு. இந்த போர்ட்டல் நீங்க அப்ளை பண்ணா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் அந்த எந்த ஏரியாவோ அந்த பேங்க்கு போயிடும். இந்த வசதியை நாம பயன்படுத்திக்கணும். செப்டம்பர் மாசத்துல மிக பெரும் வேலை வாய்ப்பு முகாமும் நாம நடத்த போறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் அதை தெரிவிச்சுக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கலாங்கிறது அது ஒரு திட்டமாகவும் இருக்கு. அவளுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆகும் சரி, ஒரு பப்ளிக் லைஃப்ல வரதுக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நலம் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் 22 மாவட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்க கியூல எல்லாம் நிக்க வேண்டாம். அந்த நலம் ஏ அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் சாட் பாட்டை பயன்படுத்தி உங்க வீட்டில இருந்தபடியே நீங்க OP முன்பதிவு பண்ணிக்கலாம். அது மட்டுமல்ல, இப்ப ஃபார்மசி

0: உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், பார்மசில இருந்து என்ன கொடுத்தாங்கிறத மொபைலே வந்துடும். அப்புறம் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸும் உங்க கைக்கு வந்துடும். ஸோ இந்த நலம் ஏஐ ஃபெசிலிட்டிஸையும் நீங்க பயன்படுத்தணும். இந்த ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவங்களும் இதை பயன்படுத்த முடியும். சாதாரண பட்டன் போன் இருந்தா கூட ஓடிபி மட்டும் வச்சு உங்க போன்ல அவங்களுக்கான ஓபி முன்பதிவு சீட்டை நீங்க பெற்றுத்தர முடியும். சுகாதாரத்துறையில ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு சுகாதாரமான உணவு வீதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லியிருந்தோம். மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு பெற்றிருந்தது. தள்ளுவண்டி கடை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சூடாவும் சுவையாகவும் சீப்பாவும் ஃபுட் இருக்கும், தரக்கூடிய உணவுகளும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாலையோர உணவு விற்பனையாளர்கள் போன வாரம் சென்னையில ஒரு ட்ரைனிங்கே வச்சோம். எந்த மாதிரி சுகாதார முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும், உணவு உற்பத்தியில சுத்தமா பண்ணணும், உணவு உற்பத்திக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பயிற்சி முகாமும் நடத்தணும். ப்ராப்பரா பிரசன்டபிளா இருந்து பிளஸ் அவங்களுக்கு தேவையான ஒரு காமன் ஃபெசிலிட்டிஸ் கழிவறைகள் ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா மக்களுக்கும் ஒரு சுத்தமான சுகாதாரமான விலை கம்மியான ஃபுட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
1: உலக தாய்ப்பால் வாரம் நேற்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி வரை மாநிலத்தில் இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி எம் நித்யா பேசுகையில்,
2: இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் வாழ்க்கையின் நிலையான தொடக்கத்திற்கு தாய்ப்பால் வெற்றிகரமான வழிமுறைகளை வலுப்படுத்துவோம் என்பதாகும். தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். 6 மாதங்கள் நிறைவடைந்த பின்பு அந்த குழந்தையின் வயதிற்கு ஏற்ற சத்தான இணை உணவுகள் தொடங்கலாம். 2 வயது வரை அல்லது அதற்கும் மேல் தாய்ப்பாலை தொடர்ந்து குழந்தையின் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அறிவாற்றல் மேம்பாட்டிற்கு மிகவும் அவசியமாகும். பாலூட்டும் தாய்மார்கள் சமச்சீர் மற்றும் சத்தான உணவுகளை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பால், பருப்பு வகைகள், முட்டை, கீரைகள், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர் பரிந்துரைக்கும் இரும்பு சத்து மற்றும் கால்சியம் மாத்திரைகளையும் முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். பிற்கால வாழ்க்கையில் உடற்பருமன் மற்றும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. தாய் சேய் பாச பிணைப்பு வலுப்பெற உதவுகிறது.
1: தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான பூம்புகார் விருதுகளை பெற விண்ணப்பங்கள் தகுதியுடையவர்களிடமிருந்து வரவேற்கப்படுவதாக இதன் திருச்சி விற்பனை நிலைய மேலாளர் திருமதி ஜே காயத்ரி தெரிவிக்கையில்,
3: தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் கைவினை கலைஞர்களின் திறமையை பாராட்டி பாரம்பரிய கைவினை கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டிற்கான பூம்புகார் மாநில விருது, வாழும் கைவினை பொக்கிஷ விருது, பூம்புகார் மாவட்ட கைவினை விருது, அடுத்த தலைமுறை கைவினை கலைஞர்களுக்கான கைத்திற போட்டி விருது, குழு உற்பத்தி விருது, பயன்பாட்டு சார்ந்த கைவினைப் பொருட்கள் விருது மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி விருது ஆகியவற்றிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வாழும் கைவினை பொக்கிச விருது 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசும், 8 கிராம் தங்க பதக்கமும், தாமிரப்பட்டயம் மற்றும் பாராட்டு சான்றிதழுடன் வழங்கப்படுகிறது. இதில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த கைவினை கலைஞர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். பூம்புகார் மாநில விருது 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 50,000 ரொக்க பரிசும், 4 கிராம் தங்க பதக்கமும், தாமிரப்பட்டயம் மற்றும் பாராட்டு சான்றிதழுடன் வழங்கப்படுகிறது. மாவட்ட அளவில் சிறந்து விளங்கும் 85 கைவினை கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 20,000 ரொக்க பரிசும், 50 கிராம் வெள்ளி பதக்கத்துடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இளம் கைவினை கலைஞர்களை ஊக்குவித்து பாரம்பரிய கைவினை கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் அடுத்த தலைமுறை கைவினைக்கான கைத்திற போட்டி விருது 150 நபர்களுக்கு தலா ரூபாய் 10,000 ரொக்க பரிசும், வெள்ளி பதக்கமும் மற்றும் பாராட்டு சான்றிதழுடன் வழங்கப்படுகிறது. சிறந்த குழு அடிப்படையிலான கைவினைப் பொருட்கள் உற்பத்திக்காக குழு உற்பத்தி விருது 3 குழுக்களுக்கு தலா ரூபாய் 40,000 ரொக்க பரிசும், 4 கிராம் தங்க பதக்கமும், தாமிரப்பட்டயம் மற்றும் பாராட்டு சான்றிதழுடன் வழங்கப்படுகிறது. அன்றாட பயன்பாட்டிற்கேற்ற புதுமையான கைவினைப் பொருட்களை உருவாக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பயன்பாடு சார்ந்த கைவினைப் பொருட்கள் விருது 3 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. தலா ரூபாய் 40,000 ரொக்க பரிசும், 4 கிராம் தங்க பதக்கமும், தாமிரப்பட்டயம் மற்றும் பாராட்டு சான்றிதழுடன் வழங்கப்படுகிறது. தகுதியுடைய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினைத் துறையில் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் உரிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: திருச்சிராப்பள்ளி கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் மாநகராட்சியுடன் இணைந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு இருசக்கர

0: நகர விழிப்புணர்வு பேரணி கடந்த செவ்வாய்க்கிழமை திருச்சியில் நடைபெற்றது. இதுகுறித்து திருச்சி கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர் திரு பி ஏ விஸ்வநாத் பேசுகையில்,
1: பேரணியோட காரணம் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை, வீட்டுல இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்கும் குப்பை ஒரே இதுல போட்டுறாங்க. நம்ம ஊழியர்கள் தான் அவங்களும் அதை கை வச்சுதான் இருக்கிறாங்கிற ஒரே இதுக்காக அந்த விழிப்புணர்வு. அது இல்லாம பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல வந்து பிளாஸ்டிக் குப்பையை போடுறாங்க, சூடா இருக்க பொருள் வந்து பிளாஸ்டிக் இதுல வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அவேர்னஸ்க்காக ஒரு சில நோட்டீஸ் எல்லாம் நாங்க வச்சு ஒட்டி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: திருச்சி மாவட்டத்தில் பிரதமரின் மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு நடைபெற உள்ளதாக மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகின் அலுவலர் திருமதி பிரியதர்ஷினி கூறுகையில்,
2: திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் செயல்படும் பேருந்து நிலைய உதவி மையத்தின் காலியாக உள்ள கேஸ் ஒர்க்கர் ஒப்பந்த அடிப்படையிலானது.

0: உதவி மையத்தின் காலியாக உள்ள கேஸ் ஒர்க்கர் ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடத்திற்கு தகுதியான நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊதியம் ₹18,000, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தகவல் தொடர்பு திறன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவசர உதவி மையங்கள் அல்லது ஹெல்ப் லைன்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்களின் வயது 1/7/2026 நிலவரப்படி 42 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு பொருந்தும். விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ்களின் நகல்களுடன் 10/8/2026 மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 6369102865 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் கடந்த செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை குடல் கல்லீரல் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் பேசுகையில்,
2: உலக அளவில் கல்லீரல் சுருக்கம் அதாவது சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்க்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஹெப்படைட்டிஸ் எனப்படும் கல்லீரல் அழற்சி வைரஸ் தொற்றுகளாகும். ஹெப்படைட்டிஸ் வைரஸ்கள் A, B, C, D, E என 5 முக்கியமான வகைகளாக உள்ளன. ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் இ பொதுவாக அசுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரமற்ற உணவின் மூலம் பரவுகின்றன. பெரும்பாலானவர்களுக்கு இவை முழுமையாக குணமடைந்தும் விடுகின்றன. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி தொற்றுகள் நீண்ட காலம் உடலில் இருந்து கல்லீரல் சுருக்கம் மற்றும் கல்லீரல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் கொண்டவை. நல்ல செய்தி என்னவென்றால் ஹெப்படைட்டிஸ் ஏ பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெப்படைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெப்படைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெப்படைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு மஞ்சள் காமாலை, காய்ச்சல், வாந்தி, சோர்வு, பசியின்மை, கருமையான சிறுநீர் போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் அருகில் உள்ள மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள். மஞ்சள் காமாலை ஏற்பட்டவுடன் சுய மருத்துவம் அல்லது நிரூபிக்கப்படாத சிகிச்சைகளை நாடாமல் தகுதியான மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது மிக அவசியம்.
1: சர்வதேச இயற்கை பாதுகாப்பு தினம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா பேசுகையில்,
3: இந்த பூமியின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த இயற்கையின் மீதும் மற்ற உயிரினங்களும் வாழ தேவையான மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் வாழ தேவையான உணவுகள், தண்ணீர், இவற்றை பாதுகாக்கவும் இயற்கையிலிருந்து தேவையின்றி அதை எடுத்துக்கொள்ளவும் உயிரினங்கள் வாழ தேவையான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொடுப்பதற்கும் ஒவ்வொருத்தரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உலக வெப்பமயமாதல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக தற்போது மனித சமுதாயத்திற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடுவை குறைத்து பிளாஸ்டிக் பயன்பாடை குறைத்து தனி மனிதனுடைய கட்டுப்பாடு மட்டுமே மரங்களையும் செடிகளையும் இயற்கையையும் தொழிற்சாலையையும் திட்டமிட்டபடி சரியாக முறையாக பராமரிப்பதும் வளர்ப்பதற்கும் அதை அடுத்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட வேண்டும். வானத்திலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும். நிறைய பட்டாம்பூச்சி இனங்களை நாம் இந்த பூமியில் உருவாக்க வேண்டும். இந்த இயற்கையை பேணி பாதுகாப்போம்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.

0: நம்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1
0: நேர்களுக்காக நேர்களால்

0: நேரம் 3 மணி. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹலோ ஹலோ ஹலோ, யாரு எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? ஹலோ, அழைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான தொலைபேசி வாயிலான அழைப்பில் நேயர்கள் கேட்க விரும்பும் பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கிறது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதில் நம்ம முதலாளி திரைப்படத்தில் ஒலிக்கிறது ஒரு பாடல், நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து. இதை கேட்டது வந்து சிவகுமார் ஊரப்பாக்கத்தில்.

0: ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் மேடம், நான் கோவையில் இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு நெல்லிக்கனிங்கிற படத்துல இருந்து எஸ்பிபி சாரும் மனிஷாவால் தேவன் சாரும் பண்ண 400 கோவில் நீ ஒரு தெய்வம்ங்கிற பாடல் ஃப்ரெண்ட்ஷிப் டே முன்னிட்டு அந்த பாடல் மேடம்.
0: ஓகே ஓகே சார், என்ன காரணத்துக்காக கேக்குறீங்க சார்? அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடலா?
1: எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே மேடம், அதனால.
0: ஓகே ஓகே ஓகே சார், உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு மாதிரி சார். நன்றி சார், தொடர்பு கொண்டதுக்கு.

0: ஹலோ
1: அம்மா. வணக்கம் அம்மா.
0: வணக்கம்மா.
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, நலமா இருக்குங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு
1: வந்து? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வேட்டைக்காரன். இது புதிய வேட்டைக்காரன் இந்த படம். அதுல இருந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல், ஒரு சின்ன தாமரை அப்படின்ட்டு. இந்த பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: கட்டாயமா, கட்டாயமா உங்களுக்காக.

0: சில நொடிகள்ல கேட்டு மகிழ்ங்கம்மா.
1: ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றிம்மா, நன்றிம்மா,
1: நன்றி.
2: Yeah.

0: ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார். சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு மேடம். எனக்கு பிடித்த பாடல் வந்து இளையம் படத்திலிருந்து ஒரு பொட்டு வைத்த

0: ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஐயா இயற்கை விவசாயம் அவருக்கும் நம்ம செய்யார் வட்டம் கொருக்காத்தூர் கே பி பாரிவலால் மாலதி
1: சரி நண்பர்களுக்காக டெடிகேட் பண்றீங்க. ஓகே சார், உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு மாறிடும். நன்றி சார் அழைத்ததுக்கு.
0: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: ஹலோ ஹலோ, யாருங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நன்றி.

0: நேரம் 3:32. மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-249-7355, 044-298-6037. அடுத்த நேயர் தொடர்பில் இருக்கார் நினைக்கிறேன். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க சார்? கல்யாண சுந்தரம் சார், புட்லூர் இருந்து. என்ன சார் சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார்? நாயகன் படத்துல இருந்து நான் சிரித்தா தீபாவளி.
1: சரி
0: சார், கட்டாயமா சில நொடிகள்ல ஒளிபரப்பாகவும் கேட்டு ரசிங்க சார். நன்றி.
1: மேடம்,

0: ஹலோ
1: ஹலோ,
0: ஹலோ, யாருமா? யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கோவையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
1: எனக்கு வந்து கன்னிப்பெண் படத்துல TMS எல்லாரும் பாண்ட ஒளி பிறந்த போது அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே மேடம், கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றோம், கேட்டு ரசிங்க மேடம். நன்றி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி.

0: பேசுறீங்க சார்?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். மனோகரன் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வாழ்ந்து காட்டுகிறேன் படத்துல இருந்து காவிரி நகரிலே அந்த பாட்டை கொடுங்க.
0: சரிங்க சார், கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றோம் சார். கேட்டு ரசிங்க சார். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார்.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: யாருமா, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: படம் வேணும்?
1: ஆடி 18 எல்லா இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி மேடம்.
1: அது பண்றவங்க செய்யறவங்க செழிப்பா இருக்கணும் இதுன்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, நீச்சல் குளம் படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின ஆடி 18 பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே மேடம், கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றோம், நீங்களும் சேர்ந்து உங்களோட நாங்களும் கேட்டு மகளிர மேடம். நன்றி, நன்றி, தொடர்பு.
1: நன்றி மேடம், நன்றி.

0: ஹலோ
1: ஹலோ மேடம்.
0: சொல்லுங்க சார், யாரு சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி காமராஜர் சாலையிலிருந்து வடிவேல் மேடம்.
0: வடிவேல், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: சொல்லாத மனமே துள்ளும்ல இருந்து ஒரு பாட்டு, ஒரு பாட்டு போகுது.
0: அப்படியா, சரிங்க சார். உங்களுக்கு பிடிச்ச பாடத்துல இருந்து ஒரு பாடல் ஒளிபரப்பாகுது, கேட்டு ரசிங்க சார். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: இதுவரை நேயர் விருப்பம் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பப்பட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல் என் ஜி ரவிசங்கர், ப்ரொஃபசர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
2: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான், ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
3: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே. ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
4: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
5: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்ல. நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோயிலுக்கு போய் மணி அடிங்க.

0: கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
1: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
2: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
3: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
1: அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
0: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
2: ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
4: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
3: தமிழ்லயா பேசுது?
4: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
1: அப்படியா, நீங்க யாரு?
4: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை பல ஆயிரம் ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
0: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
5: ஆமா, என் பெயர் ஆரா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
2: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
4: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
6: என்ன கேள்வி?
4: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏன்?
1: வளர்ச்சி, வளர்ச்சி தான் எங்க இலக்கு. அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
7: விண்கலம் மாதிரி இருக்கு, அது பக்கத்துல போக கூடாது, தள்ளிப்போங்க.
0: சார், நான் தான் சார் முதல்ல பார்த்தேன். ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்க விடுங்க சார்.
7: மேடம், இது யூடியூப் வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். தள்ளி போங்க முதல்ல.
3: சார், அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
7: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
8: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபசர் லலிதா. நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து வந்திருக்கேன். நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
4: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது. உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
8: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நோய் வராம தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
1: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
4: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
6: என்ன கேள்வி?
4: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா, அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
0: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
9: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
4: நன்றி.
9: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்க?
4: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
9: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
4: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.

0: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
1: நீங்கள் எங்களை பார்த்து வேற்று கிரகவாசிகள் என்று சொல்வீர்கள். ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
2: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
1: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்துவிட்டார்கள்.
3: அவங்க யாரு? புதுசா?
1: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு வேற்றுக்கிரக இனம் அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்துவிட்டார்கள்.
3: இது என்னப்பா, இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு. இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
0: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
4: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
3: ஒளி, அது யாரு? யாரு வர்றாங்க? ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
1: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தை அழிச்சிருவாங்க.
0: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
5: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
6: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
1: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
7: என்கிட்டயா? என்ன கேள்வி?
1: உங்கள் நாட்டில் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
7: அது வந்து
3: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அத காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
8: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
0: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே.
6: ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக்கு, வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம் தான். முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
9: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
10: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
9: பூமியா? இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
10: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
1: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது, அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
3: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
1: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
3: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
1: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
7: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
6: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
4: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.

0: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
1: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
2: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதா அமைய போகுது.
3: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான். இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
4: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
3: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
0: அப்படின்னா நம்மளால அது தடுக்கவே முடியாதா?
3: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
5: புலி, உங்களோட டெக்னாலஜிய நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
6: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அதை பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
5: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வர?
6: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
7: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
8: என்ன என்ன புரியல?
7: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
9: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
7: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
2: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
6: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
2: அது என்னவோ உண்மைதான்,
5: நாங்க ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா
6: என்ன? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
5: அது என்ன உண்மை?
10: என்ன உண்மை? என்ன உண்மை அது?
6: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
3: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை பாருங்களேன்.
0: வானத்திலயா? அது என்ன, அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
8: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
10: பாதுகாப்பான இடத்துக்கு விலகி போங்க, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க.
6: இல்லை, யாரும் ஓட வேண்டாம்.
9: ஏன் ஓட வேணாம் சொல்ற?
6: பயம் அவர்களின் முதல் ஆயுதம், நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
11: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
8: ரொம்ப பயமா இருக்கு.
6: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
12: நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
2: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார், புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
12: உங்க அனுமதி கேட்க இல்ல, இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
9: இது எங்களோட மண்ணு, நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இத எடுத்துக்க முடியாது.
12: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளே போர் செய்த ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
8: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
12: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து
6: விட்டீர்கள். இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
12: ஒளி

0: இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
1: கிராஸ், அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
0: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
2: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
0: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
3: என்னது முடிவா? என்ன முடிவு?
0: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களை போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
4: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
0: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர்தான் நாகரிகமா? கூறுங்கள்.
5: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்ல.
6: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
4: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல TRP-க்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க. நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ், லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
7: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
1: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
4: இந்த ஆயுதத்தால பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?
1: அது பூமியில இருக்கிற எல்லா மின்சார அமைப்புகளையும் ஒரே நேரத்துல செயலிழக்க செய்யும்.
8: என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிருச்சு, போனும் வேலை செய்யல,
9: ரேடியோ சத்தம் கூட கேட்கல.
4: எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம், யாரும் தனியா போகாதீங்க. நாளா போனே இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியுது.
10: இன்னைக்கு நம்மள காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒன்னும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
7: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
1: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன்.
11: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
4: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
1: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
4: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
7: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
8: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
4: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன். இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன். மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
5: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக அல்ல.
9: உளி, அங்கே பாருங்க,
1: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
7: அப்ப என்ன நடக்கும்?
1: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
7: சொல்லுங்க சொல்லுங்க ஒளி.
1: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன. ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள்

0: கருணையாக இருந்தது.
1: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
0: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
1: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
0: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
1: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க, யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல் இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்ல.
2: ஆனா நம்ம குடும்பம்,
1: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
3: எங்களால என்ன செய்ய முடியும்?
1: பயப்படுற குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லுங்க, வயதானவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
4: சரி சரி
5: சரி சரி
3: சரிப்பா. ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
3: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
0: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
6: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: என்ன விஷயம்?
6: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
0: அது சாத்தியம் கிடையாது.
6: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
0: நீ சொல்றது சரி,
1: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
0: அந்த 7 நிமிஷம் இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
7: பூமி மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்துவிட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளப் போகிறோம்.
1: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
7: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
3: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
8: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமான்னு தெரியலையே.
1: நீங்க தர்றது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
9: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இத வயசானவங்களுக்கு முதல்ல குடுக்கலாம்.
3: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்பா உண்மையான மனிதநேயம்.
6: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல. கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமிய அழிக்கல?
0: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
1: ஏன் செய்ய மாட்டான்?
0: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனச உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறான்.
3: அப்படின்னா நம்ம மனசு உடைய கூடாது.
0: அதுதான் முதல் வெற்றி.
6: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
9: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை

0: பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.
1: ரதி, இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
2: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
3: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
0: அப்படியா, என்ன?
3: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேசப் போவதில்லை, நடத்தப் போகிறேன்.
1: தாக்குதல் ஆரம்பிச்சுட்டான்.
4: எல்லாரும் தயாராக இருங்கள்.
5: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
4: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
1: ஒளி, இது என்ன தாக்குதல்?
4: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
5: அப்ப இது என்ன தாக்குதல்?
4: இது மன அலை, மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
1: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
4: யார் மன உறுதி இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
6: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
5: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது, தைரியமா இருங்க.
1: பொறுமையா இருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
4: இதான் நான் எதிர்பார்த்தது.
1: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது.
6: அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
4: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
5: அப்படின்னா அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
4: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
5: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
7: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
3: எப்படி சாத்தியம்?
8: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
3: அது முடியாத விஷயம்.
8: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
3: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
5: ஒளி, நீங்க எங்களை காப்பாற்ற வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
4: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
5: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
4: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
1: அப்போ அதுதான் உண்மையான உதவி.
9: ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனைய கொடுத்திருக்கு.
1: ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
4: என்ன நடந்தது?
1: கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
4: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
5: என்ன?
4: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
1: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
4: அது பூமியை அழிக்காது, பூமியின் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
1: அருண் அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
5: என்ன மேடம், அது என்ன?
1: அது நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
4: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
1: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
4: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
1: அப்படின்னா அதனால என்ன ஆகும்?
4: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புல சிதறும்.
5: அப்படின்னா அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
4: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
5: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
4: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த கால ஞாபகத்துக்கு

0: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
1: ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்துறோம், இயற்கையை அழிச்சோம். கடையில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
2: அப்புறம்
1: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
0: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
1: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
3: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல், எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்திலேயே வெல்லப் போகிறேன்.
1: அருண், லலிதா, கவனமா கேளுங்க. கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது, அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனா அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினார், அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
2: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டுல சாத்தியமா? ஆனா அத உருவாக்க வேண்டிய ஆற்றல்
1: என்னோட விண்கலத்துல இருக்கிறது.
4: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
1: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
4: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
1: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
4: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேற வழி யோசிச்சுக்கலாம்.
1: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
4: உயிர்களை காப்பாற்றுவது.
1: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
4: ஆனா ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
1: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
0: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம், நாங்க தான் பூமியை மாசுபடுத்துறோம், நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
1: அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோய நீதான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
0: நீங்க வேட்டு கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனித நேயம் அதிகமா இருக்கிறவங்க.
3: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
1: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வதில் பெருமை.
3: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
1: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
0: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
2: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
5: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க.
6: எதிரலை தயார், 3, 2, 1.
2: அங்க கவனிச்சீங்களா, நில அதிர்வு குறையற மாதிரி தெரியுது.
0: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
7: காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டாங்க.

0: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
1: எனக்கு தெரியும்.
2: ஒளி, ஒளி, உங்க உடம்பு, உங்க உடம்பு, உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
1: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
3: இல்லை, இல்லை தலைவரே.
2: ஒளி, இல்ல இல்ல, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
1: அருண், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். இயற்கையோட விதி.
2: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு. இப்ப நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
1: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது. அது ஒரு சிந்தனையில் இருக்க. நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும். அதுதான் வெற்றி.
3: தலைவரே, தலைவரே, நான் உங்களோட ஆயிரம் ஆண்டுகளா பயணம் பண்ணிருக்கேன். நீங்க சிரிக்கிறதையும் பாத்திருக்கேன், கோபப்படுறதையும் பாத்திருக்கேன். ஆனா ஆனா இப்படி பலவீனமா நிக்கிறத முதல் தடவையா பாக்குறேன்.
1: ஆரா, பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
4: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
1: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
5: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றல் அலை குறைய ஆரம்பிச்சிருக்கு.
0: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
5: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
6: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கப்பலின் தானே இங்க அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
0: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
6: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏன்னா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
4: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
7: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
4: இல்லை, இல்லை, நிறுத்து, நிறுத்து.
1: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினார். ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
2: ஒளி, இப்ப என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
1: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
0: ஆனா அத செய்ய போவது யாரு?
1: நானும் கிராக்ஸும் தான்.
4: நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
1: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மட்டுமே

0: தலைவரை திருடி வாங்க.
1: ஒளி ஒளி, நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கோம்.
2: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
3: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது அங்க.
1: காப்பாத்திட்டாங்க,
0: இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்திட்டாங்க.

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு சக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.

0: இயற்கைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன்னு நான் உறுதியா சொல்றேன்.
2: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ்எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபசர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
4: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம்.

ஒழித்த பாடலின் படம். வண்ண வண்ண பூக்கள் பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். அடுத்து ஒழிக்கிறது

பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ஒரு பாடல். பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் ஹரிஹரன், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 5 மணி.
3: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் தங்கள் மாணாக்கரிடம் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி போதை இல்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் உள்ளிட்டவை மூலம் இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர், தமிழகத்திற்கு ஜூன் மாதத்தில் 2.9 TMC தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும், காவிரி விவகாரம் குறித்து சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். கர்நாடகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அம்மாநில விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலனிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் சுமார் 7% அதிகரிக்கக்கூடும் என்று SBI நாணய கொள்கை குழு தெரிவித்துள்ளது. இக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய சூழலுக்கு மத்தியிலும் உள்நாட்டு பொருளாதாரம் உறுதியான தன்மையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும், பருவமழை காரணமாக வரும் மாதங்களில் பொருளாதார நடவடிக்கைகள் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நீர்த்தேக்க தொட்டி, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு இன்று திறந்து வைத்தார். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி இ புதுப்பாளையம் அங்கன்வாடி மையத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அமைச்சர் வழங்கினார். ஈரோட்டில் காங்கேயம் கால்நடைகள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மயிலை காளை, காரி, செவலை, காராம்பசு உள்ளிட்ட காங்கேயம் இன மாடுகள் இதில் பங்கேற்றன. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாய்களாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு விலை நிர்ணயம் செய்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி ஷர்மா கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் வியட்நாமின் தைலின் நியூயினை 21-16 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அன்பு மிகுந்த சிறு சொற்கள், கருணை மிகுந்த சிறு செயல்கள், இவையே இவ்வுலகத்தை சொர்க்கத்தைப் போல மலர்த்தோட்டமாக்குகின்றன. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்களோட இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தின் வாயிலாக நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1211 நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த 78581 குடும்ப அட்டைகளில் இருக்கக்கூடிய 1,17,433 பயனாளர்களுக்கு அவங்கவுங்களோட இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இம்மாதம் அதாவது ஆகஸ்ட் 2026 வரும் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்திட அரசால் உத்தரவிடப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலைக் கடைகளிலையும் இந்த திட்டத்தின் மூலமாக இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்யப்பட இருக்காங்க. இந்த 2 தினங்களில் பயனாளிகள் குடிமைப் பொருட்களை பெற்று அவங்களோட இல்லங்களிலேயே பெற்று பயனடையுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: சாப்பாடு ருசியா இருக்குங்கிறதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிட கூடாதுங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. உணவு மூலமா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படின்னு தெரியணுமா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: பழங்கள் மற்றும் காய்கறில நம்ம எப்படி கலப்படத்தை கண்டறியலாம்? மெழுகு பூச்சி கார்பைடு பழங்கள்ல வந்து சேர்க்கறதுனால அந்த பழங்கள் வந்து அழகான பளபளப்பா நம்மளுக்கு காணப்படுது. நம்ம ஈஸியாவும் அந்த பழங்கள் தான் நல்ல பழங்கள்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுறோம். சோ அதை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மெழுகு ஆப்பிள் தோல் வந்து பளபளப்பா இருக்கும், பட் உள்ளாக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து எவ்வளோ மாசத்துக்கு முன்னாடி வாங்கின ஆப்பிள்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ தோல் வந்து பளபளப்பா இருக்கிறதுனால நம்ம ஆப்பிளை ஈஸியாக வாங்கிடுறோம். அதை எப்படி கண்டறியலானா, வெந்நீர்ல நீங்க 2 நிமிடம் வந்து வச்சீங்கனாலே அந்த மெழுகு வந்து உருகி வந்துடும். உருகி வந்து வெள்ளையா உங்களுக்கு மேலே தெரிஞ்சாலே அந்த ஆப்பிள்ல வந்து மெழுகு யூஸ் பண்ணி கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி மெழுகு யூஸ் பண்றதுனால அதோட எடை வந்து அதிகரிக்குது. அப்புறம் வந்து செயற்கை நிறம், பச்சை மிளகாய், பட்டாணி இதுலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காண்டி அதுல வந்து செயற்கையான நிறமிகளை வந்து கலந்துடுறாங்க. பச்சை பட்டாணிய வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு தண்ணியில வச்சாலே அது ஒரு பச்சை கலர்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கலப்படமான பொருள் தான். பெருங்காயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெருங்காயம் வந்து ஒரு 2% அப்படின்னா 98% வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து மைதா கலப்பாங்க. இந்த பெருங்காயத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பெருங்காயத்தை வந்து நம்ம தண்ணீர்ல கரைச்சா அது வந்து ஈஸியா கரைஞ்சிடணும். அப்படி இல்லைனா நம்மள மைதாவோட படிமம் வந்து அடியில படிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது கலப்படமான பெருங்காயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு அர்த்தம். நம்ம டெய்லி குடிக்கிற டீத்தூள் பவுடர்ல வந்து கலப்படம் இருக்கும். நம்ம டெய்லி குடிக்கிற டீத்தூள்ல இருந்து கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேயிலை தூளை வந்து எடுத்து குளிர்ச்சியான தண்ணீர்ல வந்து நம்ம கலக்கும் போது அந்த தண்ணீர் வந்து உடனடியாக நிறம் மாறினா அதுல செயற்கையான வண்ணப்பூச்சிகள் பூசப்பட்டுள்ளது. குடிக்கிற டீத்தூள் வந்து உடனடியாக நிறம் மாறாது. இதுவே கலப்படமான டீத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது உடனடியாக நிறம் மாறிடும். அந்த மாதிரி மாறினுச்சு அப்படின்னா செயற்கையான நிறம் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த செயற்கையான நிறம் சேர்க்கப்பட்ட டீத்தூளை நம்ம அடிக்கடி குடிப்பதனால் நமக்கு வந்து புற்றுநோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம டெய்லி குடிக்கிற காஃபி தூள்ல சிக்கரி தூள் இல்லைன்னா புளியங்கொட்டையில இருக்க தூளை வந்து நம்மளுக்கு கலந்து கொடுப்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்ந்த தண்ணீர்ல நம்ம காப்பித்தூளை போடும் போது காப்பித்தூள் வந்து மேல மிதக்கும். சிக்கரி தூளோ புளியங்கட்டை தூளோ என்ன பண்ணுன்னா அந்த தண்ணீரை உறிஞ்சு கீழே வந்து படிஞ்சிரும். இது மூலியமா நம்ம வந்து கண்டறியலாம் அந்த காப்பித்தூள் வந்து கலப்படமானது அப்படின்ட்டு.
0: உணவுல செய்யப்படுற கலப்படங்களை பத்தியும் அதை எப்படி கண்டறியலாம்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டாரங்கள்லையும் தோட்டக்கலைத்துறை மூலமா ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற தமிழ் விவசாய சிறப்பையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கத்திலையும் ஆடி மாதம் காய்கறி விதைகள் விதைப்புக்கு ஏற்ற மாதமா இருப்பதாலையும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலமா ஆடிப்பட்ட காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இந்த விதை தொகுப்பில் கத்திரி, தக்காளி, வெண்டை, கீரை மற்றும் கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு ₹30 முழு விலையில விநியோகம் செய்யப்பட்டு வருது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை இருக்கக்கூடிய வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டையினர்கள் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா,
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
6: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள்தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டி போறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம்சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்சின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

0: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் தொழிற்பட்டியில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருமுடிவாக்கம் சிற்ப தொழிற்பட்டியில் அமைந்துள்ள டெக்ஸ்போ பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் விப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ₹31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ₹29 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தம்மனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ₹2.11 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ₹77 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் கே எம் பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ் வி கே தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிடப் பணிகள்

0: திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம்

0: ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7 தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8.22 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2.43 கோடி ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா

0: இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி உழவர்.

இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். தோட்டக்கலை பயிர்களை சுற்றிலும் காய்ந்த புற்கள், இலை தழைகள் மற்றும் பண்ணை கழிவுகளை கொண்டு மூடாக்கிடுவதால் மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். பலத்த காற்று எச்சரிக்கை காரணமாக விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும். கொடிவகை பயிர்கள், கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும், போதுமான முட்டுகளை கொடுக்கவும். எதிர்பார்க்கப்படும் வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். வெங்காய பயிரில் இலைப்பெயின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதன் தாக்குதலால் வெங்காயத்தின் இலை முழுவதும் வெண்திட்டுகள் காணப்படும். கடுமையாக தாக்கப்பட்ட இலைகள் நுனியிலிருந்து காயத் தொடங்கும். வயலை சுத்தமாக வைத்திருத்தல், சீரான இடைவெளியில் களை எடுப்பதன் மூலமாக இலைப்பெயின்களை கட்டுப்படுத்தலாம். இந்த வகையான பூச்சி தாக்கப்பட்ட வயல்களை வெள்ளப்பாசன முறையில் நீர்ப்பாசனம் செய்து இலைப்பெண்களின் நடமாட்டத்தை குறைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 300 மில்லி புகையிலை கசாயம் மற்றும் 350 மில்லி மீன் எண்ணெய் ரெசின் சோப் தண்ணீரில் கலந்து தெளித்து பயன்படுத்தலாம். மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலை வழி தெளிப்பாக லிட்டருக்கு 5 கிராம் இரும்பு சல்பேட் மற்றும் 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 30 நாட்கள் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும். கத்தரி பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க அல்லது மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30 நாள் பிறகு ஒவ்வொரு 15 நாள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு தெளிக்க வேண்டும். கால்நடை வளர்ப்போருக்கு, கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் தங்களது மாடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலை காலையில் பாதியளவும் மாலையில் பாதியளவும் பால் கறந்த பின்பும் அளிக்க வேண்டும். தீவனங்களையும் தீவன அளவையும் திடீர் என்று மாற்றுதல் கூடாது. சிறிது சிறிதாக மாறுதல் செய்ய வேண்டும். நீளமான மற்றும் கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல் வெட்டி கொண்டு சிறு துண்டுகளாக வெட்டி போட வேண்டும். இளம் தழை மற்றும் புற்களை உலர்த்தி வைக்கோலுடன் கலந்து அளித்தல் நல்லது. பதன புற்களை பால் கறவை முடிந்த பிறகும் அடர்த்தீவனத்தை சரிபாதியாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இருபாக கல்வி இயக்குநரகம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல் நடத்தக்கூடிய முயல் மற்றும் காடை வளர்ப்பு ஒருநாள் பயிற்சி பட்டறை வரும் வியாழக்கிழமை 6 தேதி அன்று சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற இருக்கு. இதற்கு பயிற்சி கட்டணமாக ₹590 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு 0427241040 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் 1710 கிலோ உண்மை நிலை விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. ₹40 தேவைப்படும் விவசாய பெருங்குடி மக்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை அலுவலக நேரம் காலை 9 மணி முதல் மாலை

5 மணி வரை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 9442654405 மற்றும் 9597395889 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். கிராமப்ரியா வனராஜா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கான முன்பதிவு. ஒரு நாள் வயதுடைய கிராமப்ரியா வனராஜா கோழி குஞ்சுகளின் விலை ₹25. குஞ்சுகள் வழங்கப்படும் தேதி ஆகஸ்ட் மாதம், அதாவது இம்மாதம் 11ஆம் தேதி. முன்பதிவு செய்ய 0431-2331715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு
0: நிகழ்ச்சியில் இன்று வெற்றி கணி பறிப்போம். திருச்சிராப்பள்ளி சிவா, பிரியா, சத்யசீலன் ஆகியோருடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்திக்க இருப்பது வந்து நம்ம திருச்சியில் திருவானைக்காவில் ரொம்ப வெற்றிகரமாக ஒரு சின்ன செயல்பாடு மூலமாக எல்லாருக்குமே இப்போ இந்த ஆரோக்கியம் அப்படின்றதுல ரொம்ப பெரிய ஒரு அக்கறை இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும், பாரம்பரியமான உணவு சாப்பிட்ணும், நஞ்சில்லாத உணவு சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நம்ம சோம்பேறித்தனமும் நம்ம மனதுக்குள்ளே இருக்குது. ஒரு விஷயம் வந்து சாப்பிடணும்னு இருக்குது, ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லை வீட்டில் செய்கிற ஆளுக்கு செய்ய தெரியல, இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நல்ல ஆரோக்கியம் உணவை ரெடிமேடா உங்க கைக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் வாங்கிப்பீங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்களாம் செய்ய மாட்டீங்க, உங்க சோம்பேறித்தனத்தை நம்ம முதலீடா வச்சு செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில ரொம்ப நம்பிக்கையோட களமிறங்கி இப்ப 2 வருஷமா வெற்றிகரமா செயல்பட்டு இருக்க வெற்றியாளர்களை தான் சந்திக்கிறோம். முக்கணி அப்படின்ற ஒரு உணவு ஸ்டார்ட் அப் மூலமாக ஆரோக்கியமான பழங்களையும் நல்ல பாரம்பரியமான ரொம்ப அதிகமான ஆரோக்கியமான எண்ணெய் எல்லாம் இல்லாம இருக்கிற உணவுகளை வந்து காலையில குறிப்பாக காலை நேரம் நிறைய உணவு கொடுக்குறீங்க. அப்புறம் மதியான இடத்துல கொடுக்குறாங்க, மதியானமா இல்ல ஈவினிங்ல
3: கொடுக்குறீங்களா?
2: காலையில மட்டும், ஆரம்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டாங்க. அந்த முக்கணி அப்படின்ற நிறுவனத்தை ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்க பிரியா, சத்யசீலன், சிவா இவங்க 3 பேர் தான் சந்திக்க இருக்கிறோம். சிவா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சீங்க?
3: ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். ஸோ மூணு பேருக்கும் காமனாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
2: இந்த ஐடியா சொன்னது
3: நான் தான் சார் சொன்னேன். ஆக்சுவலி
2: இது நான் சொன்ன
3: ஐடியா வந்து நான் தான் சொன்னேன் சொல்லிட்டு. ஸோ அதை மோல் பண்ணதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் நான் மோல் பண்ணேன். ஸோ அப்படி தான் இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. ஊரில் இருந்து ஒரு புலிவலம்னு எங்களோட கிராமம்,
2: துறையூர்
3: பக்கத்தில், அதுதான் எங்களோட சொந்த ஊர். அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எல்லாருமே படித்தோம், எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாவதுலேருந்து கொஞ்சம் ஒன்றா படிக்கிற ஒரு ஆள். ஸோ ஐடியா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ அப்போ சொல்லும் போது தான் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றலாம்னு சொன்னது.
2: சரி, ஸ்கூல் அங்கே படிச்சிங்க, அப்புறம் காலேஜ்
3: பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு.
2: சரி, அது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா 1000 பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு இல்லையா? ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்கள் பயோடெக்னாலஜி, அப்புறம் வந்து பிரியா வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து உணவு சார்ந்த விஷயம்தான் எடுத்து செய்யணுன்ற எண்ணத்தை சொன்னது யார்?
3: நான் தான் சார். ஆக்சுவலி என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, அது உளுந்தங்கஞ்சி பேஸ் பண்ணி நான் பண்ணேன். ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. நான் கோவிட் 19லேயே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன்.

0: அது என்னோட காலேஜ் ஃபீஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இதை கமர்ஷியலாக மாற்றுறதுக்காக அதை ப்ராஜெக்டாக பண்ணேன். ஸோ சும்மா வாய் வார்த்தையாக பேசுகிறதுக்கும் அதை படித்து தீசிஸாக வைக்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்களா? ஸோ அதை அப்படியே மாற்றிட்டேன், அதை அப்படியே கமர்ஷியல் ஐடியாவாக இது பண்ணி அதை மோல்ட் பண்ணி இப்போது ரன் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சரி, இப்போ நம்ம வந்து ஃபுட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாலட் இது தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது பழங்கள், பழங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு உணவு இதாக அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி தோணுச்சு?
0: அது ஆக்சுவலி எப்படி அப்படின்னா சார், நாங்கள் இப்போ நார்மலாக இப்போ இந்த கொரியா இந்த மாதிரி மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது வந்து ஒரு நார்மலான ஒரு கல்ச்சர் தான். கட் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே இருந்துச்சு. இங்கே அந்த மாதிரி இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டால் போட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலி தான் சொன்னல, நிறைய மோல் பண்ணியிருக்கோம், நிறையா வந்து அடியும் வாங்கியிருக்கோம் இதில். ஸோ நாங்கள் வாக்கிங்
1: என்னென்னலாம் வாங்கினீங்க?
0: இப்போ வாக்கிங் போகிற இடத்துல ஸ்டால் போட்டு நிற்போம், அவர் சுகருக்காக தான் வாக்கிங்கே போவார். அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் சரி அது அங்கே விற்காத அட்டுக்கு அப்படின்னு நினச்சி இது பண்ணோம். அப்புறம் கட் ஃப்ரூட் வந்து எப்படி பார்த்தாலும் கட் பண்ணால் ஒரு 3 ஹவர்ஸ் தான் செல்ஃப் லைஃப். ஸோ அதுக்கு அதை வந்து ஸ்டால் போட்டோ இல்லை டெய்லி பேஸில் விற்கக்கூடாதோன்னு முடிவு பண்ணோம். அது அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றும் போது வேஸ்டேஜும் கம்மியாச்சு. ஸோ ரெவன்யூ மாடலும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மோல் பண்ணி வந்தோம் சார். இப்போ
1: சரி பிரியா, இப்போது இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடமாக இருந்திருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இதே மாதிரி கற்றுக்கிட்டே செய்ய முடியாது. நீங்களா ஒரு சில ஐடியாஸ் வச்சுருந்துருப்பீங்க இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே ஏதாவது பண்ண ஒரு ஐடியாலேருந்து இன்ஸ்பைர் ஆகிருப்பீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எது தோணுச்சு? இது இதை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை பெருசாக வராதுன்னு தோன்றதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா?
2: இல்லை சார், ஆக்சுவலி ஹெல்த்தி ஃபுட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது. அதில் ஒரு விஷயமா ஃப்ரூட் செலக்ட் பண்ணமே தவிர எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதில் ரெஃபரன்ஸ் கிடையாது சார். இந்த கட் ஃப்ரூட் வந்து தமிழ்நாட்டு சைடில் இந்த சைடில் வந்து நாங்கள் தான் இனிஷியலாக பண்ணோம். எங்களுக்கு கேட்டு பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதனால் ஒரு ஒரு விஷயமே பண்ண பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குயிக்காக மாடிஃபை பண்ணிப்போம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் இல்லை, செஞ்சு பார்க்கலாம், ஒர்க் ஆனால் வச்சுக்கலாம். அதனால டக்குன்னு மாடிஃபை ஆயிடுச்சு சார்.
1: சரி ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் இது என்ன இருக்குன்னா, நீங்க கொடுக்குற சாய்ஸ் ஆஃப் பிளேட்னு ஒன்று இருக்கு. முதல்ல நீங்க வந்து நிறைய சாய்ஸ் முதல்ல கொடுத்துருக்க முடியாது இல்லையா? ஆரம்பத்தில் வந்து லிமிட்டடான கஸ்டமர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அப்ப நீங்க உங்களோட ஒரு மெனுவை தான் நீங்க அவங்க மேல திணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு மெனுவா இருக்கணும்ன்றதுக்கு என்ன மெனக்கெடல் பண்ணீங்க நீங்க?
0: அது ஆக்சுவலி நாங்கள் என்னென்னா சார், நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே இப்போ ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் பண்ணோம். அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து எப்படின்னா கஸ்டமர் கேட்டாங்க, இது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, ஸோ எக்கும் ஆட் பண்ணி தருவீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே இது பியூர் வெஜிடேரியனாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் ரன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 6 ஃப்ரூட்ஸ் 7 ஃப்ரூட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேக்கேஜ்லேயே இருக்கும் ப்ரீமியம் பேசிக் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்ப்பீங்க. எங்களோட முக்கணியில் அந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது, ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டி கம்பார்ட்மெண்ட்லாம் நாங்கள் கொஞ்ச நாள் பண்ணோம், ஒரு 6 ஃப்ரூட் கொடுக்குறது 7 ஃப்ரூட் கொடுக்குறது. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது இப்போ டெய்லியுமே மினிட்டி ஃபோன் ஒன்று சாப்பிட முடியாது. நீங்களே வெறுத்து போய் ஒரு நாள் இட்லி மட்டும் கொடுங்கன்னு கேட்டுருவீங்க. அப்படிதான் ஃப்ரூட்ஸ்ல பார்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ஒரு 12 வெரைட்டி தான் இருக்கும். அது போக நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓகே இதெல்லாம் வேணாம் அப்படி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரிடே 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஒரு சாலட்னு மெனு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம். அப்படி பண்ணப்போ ஸ்கேலபிள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ஹோல்சேல் பர்ச்சேஸ் இதெல்லாம் ரொம்ப அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்படி தான் சார் இந்த விஷயம் வந்து.
1: சரி, இப்போ ஃபைனலாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற மெனுன்றது எப்படி இருக்கு? இப்போ இப்போ இருக்க ஷேப்
0: இப்போ இருக்கிறது எவ்ரிடே 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஒரு சாலட் அவ்வளோதான் மெனு.
1: நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் நீங்க வாங்குறத பொறுத்த வரைக்கும், இதுல இந்த சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்க இவ்வளவு நாள் கத்துட்டு இருந்திருக்கீங்க? சத்தீஸ்கரன் சொல்லுங்களா, காலையில வாங்குறது அதை நீங்க எப்படி வாங்குவீங்க, எப்படி கிரேடிங் பண்ணுவீங்க? இந்த இல்லை கொஞ்சம் நோத்தி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோத்தி அவர்கிட்ட நோத்தி வச்சிருங்க, அப்புறம் நோத்தி.
3: ஒன்றும் இல்லை சார், ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் நல்ல குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் வந்து மக்களுக்கு சரியாக பார்த்து வாங்க மாட்டாங்க. அது இல்லாமல் மார்க்கெட் சைடு போனீங்கன்னா நிறைய ஏமாத்திடுவாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். ஆனால் நாட்டு பழம்னு சொல்லி ஏமாற்றி எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவாங்க மக்கள்.

0: வந்து நாட்டு பழம் ஃபார்மர்ஸ் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தான் எங்களோட நோக்கமே சார்.
1: சரி, இப்போ நீங்கள் டெய்லி கொடுக்கறதுல அந்த நாட்டு பழங்கள், அது இல்லாமல் மித்த ஒரு சில வகையான மலையில் விளையக்கூடிய பழங்களுமே உங்களோட பிளேட்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன காம்போசிஷனில் வச்சுக்கிறீங்க? இப்போ வாரம் ஏழு நாளும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அது கொஞ்சம் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அதில்?
0: இல்லை சார், டெய்லி ஃப்ரூட்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்னால் இப்போ வேல்கவனா வாட்டர்மிலன் அந்த மாதிரி புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துட்டே இருப்போம் சார். அந்த மாதிரி
1: இப்போ வாட்டர்மிலன் மாதிரி இதெல்லாம் கட் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே டைல்யூட் ஆகிடும், இதாகிடும், இல்லை அதை எப்படி பேக்கேஜிங் பண்ணுறீங்க? அதெல்லாம்
2: ஃப்ரூட் காம்பினேஷன் இருக்குது சார், இந்த ஃப்ரூட் கூட இது மட்டும்தான் போடணும் அப்படி.
1: அந்த காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன்? அது சீக்ரெட் ரெசிபி.
2: சீக்ரெட் ரெசிபி.

0: நிகழ்ச்சியில் இன்று வெற்றிக்கனி பறிப்போம். திருச்சிராப்பள்ளி சிவா, பிரியா, சத்யசீலன் ஆகியோருடனான நேர்முகம்.
1: சரி, இப்போ பொதுவாக உங்களோட கன்சியூமர்ஸ் வந்து சில அவங்களுக்கு சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இல்லை சில ஃபீட்பேக் இருக்கும்ல, அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பொதுவாக?
2: சார், கண்டிப்பாக அது உண்மை தான் சார். ஏன்னா இப்போ நானுமே கஸ்டமர் சைட்லேருந்து தான் பார்ப்பேன். இப்போ ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க, அவங்க பைனாப்பிள் பாப்பாயே கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதே சுகர் டயபெட்டிஸ் இருப்பாங்க, எனக்கு அந்த முக்கனியும் அவாய்ட் பண்ணி கொடுங்கன்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் தான். பொதுவாகவே ஒரு நார்மல் பர்சன் தான் திடீர்னு அவர் எனக்கு கொய்யாவே பிடிக்காதுப்பான்பாரு, நல்ல ஃப்ரூட்டாக தான் இருக்குது, எல்லாருமே நேச்சுரலாக இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஒருத்தருக்கும், இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வெரைட்டி ஃப்ரூட்ஸ் கொடுக்கறோம்னா கஸ்டமைசேஷனுக்கும் தனியாக திருப்பி வாங்குவோம். ஏன் அப்படின்னா அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது மாறும். ஸோ அதனால என்னன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறோம். அதனால தான் இது இவ்வளோ நாள் வந்து நீடிச்சுட்டு வருது.
1: அவங்கள கஸ்டமைசேஷன்றது ஒன்று நடக்குது, நீங்கள் டேட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க கன்சியூமர்லேருந்து, அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவர் என்ன மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான்,
2: கண்டிப்பாக சார், அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் கொடுப்போம்.
1: இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க?
2: 5 கஸ்டமர் சார் ஃபஸ்ட்டு, 5 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு.
1: எந்த ஏரியாவில்?
2: புலிவளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். புலிவளத்துலேருந்து தில்லை நகரில் ஒன்று, கே நகரில் ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் ஒரு 2, அப்புறம் டோல்கேட்டில்
3: ஒன்று,
2: அதான் டோல்கேட்டில் ஒன்று. ஸோ புலிவளத்துலேருந்து வண்டி எடுத்தோம்னா ஒரு 5 பேருக்காக கே நகர் வரைக்கும் ஓட்டுவோம். ஒரு நாளைக்கு 140 கிலோமீட்டர் ஓட்டுவோம் சார்.
1: இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான லெசன் என்ன கேட்டால், அதாவது புலிவளம் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வரும். கேக்க நேரம் எடுத்தா 40 கிலோமீட்டர் மேலே வரும் நினைக்கிறேன். அதான் கேக்க நேரம் எடுத்தா 40 கிலோமீட்டர் வருவோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒருத்தருக்கு டெலிவரி பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக டெலிவரி பண்ணிட்டு போகணும். அந்த 5 பேருக்காக பண்ணணுன்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கி வந்து. இப்போ எத்தனை கன்சியூமர் இருக்காங்க?
2: 125 இருக்காங்க சார்.
1: அவர் ரெகுலராக இருக்காங்க. இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தான் இல்லையா?
2: கண்டிப்பாக
1: அந்த 5 பேர்லேருந்து இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி அந்த 5 பேர் தான் அப்படின்னு நினைக்காம அதை ஒரு பெருசாக நினச்சி பண்ணனால தான் இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கப்புறமும் அடுத்து இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்ட்டை போகிறதுக்கு, இன்னும் பெரிய பெருசாக வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அது ஆக்சுவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களே, இப்போ சோம்பேறித்தனத்தை வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு தொழிலாக மாற்றுறோன்னு நாங்களும் அதுதான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் பாக்ஸை பார்த்தாலும் இதை கட் பண்ணி சாப்பிடக்கூட தெரியாத மக்களுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் உண்மை ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் ஹுமன்னு சொல்லுவோம், வீட்டில் இருக்க பெண்களுக்கு இது பெரிய ஒரு டைம் சேவிங் சர்வீஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. கிச்சனில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு 300-400 மணி நேரம் அவங்க கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் எங்களோட முக்கணி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து கொஞ்சம் நேரம் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுது. ஸோ மார்னிங் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கொண்டு போய் வீட்லேயே ஃபுட்டு கொடுக்குறோம். அதை நம்ம வந்து சோம்பேறித்தனம்னு பார்க்காம அவங்க அந்த செல்ஃப் லவ்ன்ற பேரில் பார்க்குறாங்க. எனக்காக ஒருத்தவங்க பண்ணி கொடுக்குறாங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இப்போ எங்களுக்கு ஃபியூச்சராக இருக்குது. அவங்க உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும்.
1: இல்லை, கரெக்ட் தான். ஒரு வகையில் என்னன்னா பெரிய பெரிய சோசியலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்றதுமே கம்யூனிட்டி கிச்சன் பத்தி தான் நிறைய சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி எங்கே வேஸ்டா போகுதுன்னா கிச்சன்ல தான். நிறைய நேரம் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றா கிச்சன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி இருந்ததுன்னா தான் ஒரு நாடு வளர்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனா அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான முறையில் செய்யறதுக்கு இன்னும் நம்ம கிட்ட பெரிய அளவுக்கான திட்டங்கள் இல்லை. அந்த வகையில் இப்போ என்ன நீங்கள் பண்ணியிருக்கிறது, ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான உணவை, சரியான உணவை அவங்களுக்கு ரொம்ப குறைந்த நேரத்தில் கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது அவங்களோட ஹெல்த்துக்கு ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்குது, மென்டல் ஹெல்த்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்குன்றீங்க, குறிப்பாக விமனை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் அந்த சமூகம் வந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மாறுது, நம்ம பொருளாதாரம் மாறுது, இது எல்லாமே மாறுது. இந்த மாதிரி மாறும்பொழுது வேற என்னென்ன வாய்ப்புகள் உருவாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நீங்க உருவாக்கி இருக்கிறதே ஒரு புது வாய்ப்பு தான்.
2: ஆமா சார், ஆமா.
1: அப்படி இருக்கும்பொழுது இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு வேற சில ஊர்லயுமே இதை இப்ப ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
2: நிறைய பேர் இருக்காங்க,
1: நிறைய பேர் இந்த மாதிரியான குறிப்பா பழங்கள்ல மட்டும் இந்த மாதிரி சாலடா இந்த மாதிரியான இதா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்றனால தான் நிறைய இடத்துல அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுங்களா, தொடர்ச்சியா செய்யறதுக்கு தான் நிறைய மெனக்கடல் வேணும். அடுத்து இதுக்கான வாய்ப்புகள் எப்படி எல்லாம் இருக்கும்? இப்ப இந்த வெறும் முக்கணி அப்படின்ற இந்த கனி பிளஸ் சாலடை தாண்டி வேற ஏதாவது இதுல செய்யணும்னு உங்களுக்கு தோணுதா
2: சார்? நாங்க ஆக்சுவலி எல்லா

0: எல்லா பிஸ்னஸ்மே சரி சார், எல்லா பிஸ்னஸ்மே ஆரம்பத்தில் ப்ராடக்ட் சர்வீஸ் ஒன்றா இருக்கும், இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கும், அது மோல்ட் ஆகும். ஸோ ஆண்டர்பிரினர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த சர்வீஸும் ப்ராடக்ட் தான் மோல்ட் ஆகும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருந்தோம், ஸ்டால் போட்டுட்ருந்தோம், அப்புறம் ஒரு அஞ்சரைப்பட்டி கம்பார்ட்மெண்ட் பண்ணோம், இப்போ இது இதாக இருக்குது. ஃபியூச்சரில் இது வந்து மேபி ஒரு டைம் சேவிங் சர்வீஸாக கூட பியூராக கூட இருக்கலாம், டெலிவரி கம்பெனியாக கூட மாறலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து மோல்ட். இப்போ கிச்சன்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டு நாங்கள் ஒரு பியூரான ஒரு டைம் சேவிங் சர்வீஸாக மட்டும் கூட இதை மோல்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து இப்போ நாங்க இதுல இருந்து வேஸ்டேஜ் ஜீரோ வேஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஸ்கேலபிலிட்டி ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜீரோ வேஸ்ட் எப்படி அச்சீவ் பண்றீங்க? இப்போ ஆரஞ்சு பீல்ல இருந்து பவுடர் பண்ணி அதுல இருந்து ஃபேஸ் சோப்புலாம் தயாரிக்கிறது
1: நீங்களே பண்ணுவீங்க?
0: ஆமா சார், ஆமா. சோ அதுல இருந்து ஆரஞ்சு பீல்
1: ப்ராடக்ட் உங்களோ オリジナル परपஸ்ல இருந்து உங்க கம்பெனி டைவர்ட் ஆகி வேற எதுக்கு போற மாதிரி இல்லையா?
0: இல்ல சார், அது एक्चुअली என்ன கான்செப்ட் அப்படினா இந்த ஜீரோ வேஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டு அத சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கு அது ஃப்ரீயா கொடுப்போம்.
1: ஓ,
0: சோ இருக்குற
1: மீதியில பண்ணனும்ன்ற ஒரு வேல்யூ அடிஷன்.
0: ஆமா, அது எக்ஸ்ட்ரா இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் வெப்சைட்ல வந்து
1: அவேலபிள். அவங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதாக மாற்றணும்.
0: ஒரு நாளைக்கு மாசத்துக்கு சோப் செலவு அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அதுல எங்களால முடிஞ்ச ப்ராடக்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம்.
1: இல்ல, இது ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் பண்றதுன்றதை தாண்டி முக்கணின்ற பிராண்ட் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு பிராண்டா மாத்துறீங்க. அதாவது நாங்க இந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், ஒரு ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி டைப்ல நாங்க கம்யூனிட்டிக்கு இந்த சர்வீஸ் பண்றோம்ன்ற மாதிரி இருக்கு. இல்ல, உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்கான திங்கிங். அதாவது நம்ம வந்து செய்யணுன்றதுல இப்படிலாம் கூட செய்யலாம், அதை வந்து லாபத்துக்காக தான் செய்யணுன்ற காரணம் இல்லை, இதை வந்து தொழிலாக தான் செய்யணும் அப்படின்ற ஒரு
0: லாபத்துக்கும் தெரிந்தா நாங்கள் அது ஆறு மாசத்துல இதை கிட் பண்ணிருப்போம். ஏன்னா ஒன்றும் வரல அப்படின்றது பிஸ்னஸ்ன்னு என்னன்னு தெரியாம தான் நாங்கள் இதில் குதிச்சோம். அதனாலதான் இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இப்போ ரெவன்யூ மாடல் கொஞ்சம் செட் ஆயிருக்கு சார்.
1: சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் அப்லேருந்து ஏதாவது பண்ணுறதுக்கு மாதிரியான வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி யாராவது வந்தாங்களா, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் ஹெல்ப்
0: சார்? ஆக்சுவலி ஒரு சின்ன முத்ரா லோன் மட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எடுத்தோம் சார். ஏன்னா நான் அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாமே மோல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸில் மெயினாக சொல்கிறேன், இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆசுலேட் ஆகிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ரைஸே இருக்காது. ஸோ நம்ம மந்த்லி கஸ்டமருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஆப்பிள் விலை ஏறி இருக்கும், திடீர்னு இதெல்லாம் ஏறி இருக்கும். அப்போ நான் அந்த ஏறி இருக்கனால அந்த ஃப்ரூட்ஸை நான் கொடுக்காம போனோன்னா கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த ஹாஸ்லேட் மோல்ட் ஆகி ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் நாங்கள் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் சர்வீஸும் அது மோல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போவுமே இப்போ பேங்க்ல போய் லோன் கட்ட எதுக்காக லோன் கேட்கறோன்றது ஒரு ஒரு ஐடென்டிஃபிக்கலான ஒன்றா இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக காட்டினாதான் அடுத்து எனக்கு ஸ்டார்ட் அப் ஃபண்டு வாங்க முடியும். இப்போ மோல்டிங்கில் தான் சார் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 80% நாங்கள் மோல்ட் ஆகிட்டோம். இப்போ ஒரு 20% மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணலான்னு
1: இருக்கோம் சார். சரி, இப்போ வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு கூப்பிடுறாங்க? த்ரூ ஃபோன் கால்லாம் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்குது? இது வரைக்கும் ஆப் இந்த மாதிரி எதுவும் இருக்கா?
0: இல்லை சார், இது என்னன்னா இது ஸ்கேலபிலிட்டி ப்ராடக்ட் மாதிரி இல்லை. எப்படி இருந்தாலும் கிச்சன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ள தான் கஸ்டமர். ஸோ இதுக்கு ஆப் எதுவுமே இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ ஃபியூச்சராக நாங்கள் ஒரு ஒரு பெரிய லெவலில் பண்ணுறோம், எல்லா மாவட்டத்திலையும் பண்ணுறோம், இல்லை ட்ரிச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம்னா தான் ஆப் ஏதாவது போகிற வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் போதுமானது இப்போதைக்கு ஒரு 150 கிளைண்ட்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
1: சரிங்க, இப்போ பொதுவாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான அக்ரி ரிலேட்டடான ஏதோ ஒரு வெஞ்சர் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களோட எண்ணம், உங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நீங்கள் கற்றுக்கிட்டதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன், அதாவது ரெசிபி சீக்ரெட் சொல்லுவேன்னா இந்த சீக்ரெட் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கும், அதை தாண்டி இதில் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்னென்னு நினைக்கிறீங்க?
0: சார், நாங்கள் எல்லாமே ஒரு கிராமப்புறத்தில் இருந்து தான் வந்தவங்க, எல்லாருமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் இந்த கல்ச்சரே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி உள்ளே என்ன நடக்குது, என்ன ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்களே, இப்போது கடைசி வரைக்கும் ஒருத்தர் 2 தலைமுறை ஒருத்தர் கொய்யாத விளைச்சிட்டு இருக்காரு, ஆனால் அவர் எங்கள் சர்வீஸ் எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குறாரு. இப்படிலாம் ஒன்று பண்ண முடியும் அப்படின்றதே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்போவுமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மக்களும் மார்க்கெட்டும் காமன், அது வந்து யார் குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் யோசிக்கவே வேணாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள், மோல்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கே மாட்டோம் சார். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை பற்றின நாலேஜ் டெய்லியுமே, இப்போ டெய்லியுமே நாங்கள் 1% இம்ப்ரூவ் பண்ணிப்போம் சார். எங்களை பற்றி நாங்கள் வேற என்ன மோல்ட் பண்ணிக்கிறது, இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு டெய்லியுமே ப்ராப்ளம் சால்விங்கில் உட்காருவோம். வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், மெயினாக வந்து கற்றுக்கிற மைண்ட் செட் இருக்கல சார், அந்த லேர்னிங் மூடில் தான் எப்போவுமே இருப்போம்.
1: சரி, இது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம், இதில் வந்து ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் தோணி இருக்கலாம் சில விஷயம், உங்கள்கிட்ட ஏதோ கேட்கணும், ஏதோ சந்தேகம் வரும், பேசலாம்னு கூட தோணும், நல்லா பண்ணுறீங்கன்னு யாராவது அப்ரிஷியேட் பண்ணலாம்னு கூட நினைப்பாங்க. அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: எங்களோட கம்பெனி நம்பருக்கு தொடர்பு கொண்டா போதும்,
1: சொல்லுங்க
0: 7448446067. அது கால் பண்ணீங்கன்னா எப்பவுமே நான் கைட் பண்ண ரெடியாக தான் சார் இருப்போம்.
1: சரி ஓகே, அவங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னும் முக்கணி வந்து இன்னும் பெரிதாகணும், விளைச்சல் ரொம்ப அதிகமாகணும், முக்கணியோட விளைச்சல் ரொம்ப அதிகமாகணும். இந்த விளைச்சல்ல நிறைய பர

0: பறவைகளும் சரி, மித்த விலங்குகளும் சரி, எல்லாரும் இளைப்பாறணும். மனிதர்களும் உட்பட தான் அந்த விலங்குகள்ல. அந்த வகையில் அவங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல மிக மகிழ்ச்சி. இன்னும் பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது வெற்றிக்கனி பறிப்போம். திருச்சிராப்பள்ளி சிவா, பிரியா, சத்யசீலன் ஆகியோர் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் தங்கள் மாணாக்கரிடம் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதை இல்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். ஜென்சி தலைமுறையினரின் பலம் ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைப்பதில் அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பில் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்த போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் நாடு தழுவிய இயக்கத்தை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமரின் அறைகூவலுக்கு இளைய தலைமுறையினர் செவி சாய்ப்பது மனதிற்கு நம்பிக்கை அளிப்பதாகவும், இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா தொலைநோக்கு பார்வையை நனவாக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். 12வது தேசிய கைத்தறி தினம் வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில், மத்திய ஜவுளி அமைச்சகம் நெசவு முறையின் புதிய அம்சங்கள் குறித்த கண்காட்சியை வரும் 5ஆம் தேதி புதுதில்லியில் தொடங்குகிறது. சமகால ஜவுளி கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள், கைவினைக் குழுக்களை ஒருங்கிணைக்கும் இக்கண்காட்சியின் மூலம் ஜவுளி தயாரிப்பின் சமூக, வரலாற்று, கலாச்சார சூழல்களை அறிய முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடுவது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர், தமிழகத்திற்கு ஜூன் மாதத்தில் 2.9 TMC தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும், காவிரி விவகாரம் குறித்து சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். கர்நாடகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அம்மாநில விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலனிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஒருமனதாக வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். தமிழக அரசின் அனுமதியின்றி கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு உரிய அனைத்து அம்சங்களும் தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும், அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் விரைவில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உடல் உறுப்பு தானம் தொடர்பாக மருத்துவமனைகள் அல்லது அமைப்புகள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மூளைச்சாவு மற்றும் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி மைதானத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டி வீரர் ராஜா முத்துப்பாண்டியை அவரது இல்லத்தில் சந்தித்து அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நீர்த்தேக்க தொட்டி, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி இ புதுப்பாளையம் அங்கன்வாடி மையத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அமைச்சர் வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் நல்லம்பள்ளி பகுதியில் காரும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இன்று 5 பேர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. எல் நினோ பாதிப்பு காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. மாவட்டத்தின் பிரதான ஆறுகளான சில்ஹல்லா, சீகூர், ஆணிக்கல், கெத்தை உள்ளிட்ட ஆறுகளும் வறண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வரும் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியின் ஒரு பகுதியாக இன்று நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. அவற்றின் பராமரிப்பு, வளர்ச்சி, உரிமையாளரின் உத்தரவிற்கு கட்டுப்படுதல் உள்ளிட்ட காரணிகள் மூலம் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் நீப்பத்துறை ஸ்ரீ சென்னியம்மன் ஆலயத்தில் நாளை நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி புதுப்பட்டு கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்களில் தங்கள் பாரம்பரிய 3 நாள் பயணத்தை இன்று தொடங்கினர். தைபே ஓபன் பேட்மிண்டன் மகளிர்

ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி ஷர்மா கைப்பற்றினார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் வியாட்ராமன் தை நின் நியூ என்னை 21-16, 21-16 என்ற நேர் செட்களில் வென்றார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா இந்திய நேரப்படி நள்ளிரவு 1:30 மணிக்கு தொடங்குகிறது. 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இன்றைய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் வரும் 2030 அகமதாபாதில் நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

எப்பவுமே தேடாமல் கிடைக்கும் ஒரு விஷயம் அவ்வளவு சுவாரஸ்யத்தை தர்றதில்லைங்க. தேடி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையோட பேரின்பம். எதையோ தேடி எங்கேயோ தொலையும் நம்மை ஆசுவாசப்படுத்தி இன்பம் தருவது பாடல்கள். என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் இனிய இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர் பிறப்பு பாடல்களாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பெண்ணோடு 240 6 102 1 மற்றும் ஒரு எண் 240 102 1.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 8 மணி 12 நிமிடத்திற்கு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: அரியலூர் மாவட்டம் காரைப்பாக்கம் ஜோதிக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சிகப்பு மல்லி பரத்த வேண்டி வெள்ளைக்கண்ணும் சந்தனக்கிணம் என்ற பாடல்.
0: அப்படியே கேட்டுடலாமா?
1: ஓகே சார்,
0: நன்றி.

0: 8:17 நேரில் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுதை இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: பேருங்கய்யா? கிருஷ்ணமூர்த்தி.
0: சரிங்கய்யா, கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: காதல் கோட்டையிலிருந்து நல்லா பாட்டா போறீங்க மேடம்.
0: நன்றிங்கய்யா, இணைப்புல வந்ததுக்கு. பாடல் வழங்கிடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: தேசிய விருதுகளை பெற்ற திரைப்படமான காதல் கோட்டை படத்துலேருந்து பாடல் கேட்டோம். அது பார்க்காமையே காதல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் அகத்தியன் எழுதியிருப்பார். இந்த பாடல் வந்து அகத்தியனே எழுதின பாடல். இது எஸ்பிபியும் அனுராசிடம் இரண்டு பேருமே பண்ணது. அதை வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜும் அனுராசிடம் ஒரு இன்னொரு பதிப்பாக பாடியிருப்பாங்க பாடல். சரி, அடுத்து நேர் என்ன கேட்குறான்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள் சார், யாருங்க சார்?
1: நான் செங்கல்பட்டு பக்கத்துல சஞ்சீவன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: தர்மசீலன் படத்துல இருந்து கிண்ணாரம் கிண்ணாரம் கேக்குது கேக்குது ரோஜாக்களை அப்படிங்கிற பாடல் கொடுங்க சார்.
0: கேட்டுருவோம்.

0: 8:28 பொது நேர்கள் கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுது இனிமையாக்கும், இரவு இசை இனிமை. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்க ஐயா?
1: அரியலூர் மாவட்டம் பொங்கமணி ஊராட்சி 6 ஸ்ரீ பாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: தந்தமிழ் பழுந்து இந்த வண்ண வண்ண பாட்டு எடுத்து
0: ஜிகேமா பாடின பாடல் அப்படித்தானங்களே? நன்றிங்க ஐயா, இனிப்பில் வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: நன்றி மேடம்.

8:33 வந்திருக்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமேல் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, ஒரு பாடலை கேட்போம், கேட்டு அடுத்த நேரம் சந்திப்போம்.

0: மழைக்காலமா என்றும் பசுமையான என்பது தொண்டர்களின் பாடல்களை நேர்வு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: திருச்சியில இருந்து மலைக்கோவில் இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு என்ன சமச்சான் படத்துல இருந்து ஆடியில சேர்ந்து சொல்லி ஆவணி அந்த பாடல் வேணும் மேடம்.
0: சொல்லிருவோமா? நன்றிமா.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார், கரூர் மாவட்டம் குளித்தா தாலுக்கா வேங்காம்பட்டி வடம்புல செல்வி சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: 16 வயசுல செந்தூர் போவோம் சார்.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றி.

0: 8:48 நேரில் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுதே இசையால் இனிமையாகும் இரவு இசை இனிமை. அடுத்தது விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்க?
1: முருகேசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இலக்கிய பூங்கலை இருந்து இந்த மலைகளை பாடல் போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இனிப்பில் வந்து நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யாருங்க?
1: நான் செம்பார் கல்பட்டியிலிருந்து பழனியம்மாள் பேசுறேங்க.
0: செம்பார் கல்பட்டி எங்கம்மா இருக்காது? எந்த மாவட்டம்?
1: ஆ,
0: எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டேன்.
1: உங்கள் ஊர்? கரூர் மாவட்டங்க.
0: கரூர் மாவட்டம் தானே? கரூர்லேருந்து எவ்வளோ தொலைவு?
1: என்னங்க,
0: கரூர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் உங்கள் மாவட்டத்துலேருந்து?
1: கரூர்லேருந்து ஒரு 30 ரூபா சார்ஜ் இருக்குங்க. கரெக்டாக இருக்கா?
0: 30 ரூபா சார்ஜ் தான், அவ்வளோதான் இருக்கும். ஆ, என்ன
1: ஆமாம்.
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: அது படம் பேர் தர்ம யுத்தமா எனக்கு தெரியல. அது ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, அந்த பாட்டு வேணும்.
0: அந்த படமே தான் அந்த பாட்டு, ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. நல்ல அருமையான படமாச்சே, கேட்டுடலாமா?
1: சரிங்க சரிங்க.
0: கேட்டு, நன்றி.

நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா ஞாபகத்தை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விருப்பாடலை தெரிவிக்க 938 546 102 1.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

ஏனேனானே மனகாம கொரசான சனிரகமதனி ஏனேனானே மனகாம மகரசனதா மதனிதா தானே ரே தானே ரே.

கரே கரே மகாம காம காத மத மத மணி ராணி மத மத காம காத மத காம காம நிரே கரே கரே கரே தானி தானி மத மணி ராணி மத மத காம காம கரே தா காம தானி ரே தானி.

மம கம கர சன சனி ரே கம த கம கரி த மம கம கர சன சனி ரே கம த கம கர த தனி நே தனி ம ர கம கர சன சனி ரே கம த கம கர த மம கம கர நீ ரே தனி ம த கம கர த பியாரி தே கர த மம கம மம கம மம கம கர சன சனி ரே கம த கம கர த மம கம கம மம கம கர சன சனி ரே கம த கம கர த நீ நீ தனி நீ தனி நீ தனி ம த கம கர சன சனி.

மாமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காமா காம

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.